நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 6ஆம் நாள் இன்று சனிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 46 நொடி.

நாளொரு குரல். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறேன். இனியவை குரல் என்ற அதிகாரத்திலம் என்ற இக்குரட்பாவின் பொருள், முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். மீண்டும் குரட்பா. அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறேன். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களின் நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிட்டோ பாக்டர் மற்றும் குளுக்கான் அசிட்டோ பாக்டர் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல்வகைமை பாதுகாப்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 நம்மொழி செம்மொழி. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை. பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு பாரம்பரிய விளையாட்டுகள். நெறிப்படுத்துகிறார் ஜாக்கப் அவர்கள். நண்பகல் 12:00 துலாக்கோல். நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை. டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் சி திருமுருகன் அவர்கள். மாணவி எம் அர்ச்சனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் சிட்டிபாபி அவர்களின் வீண இசை இடம்பெறும். 4:00 பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை மகரிஷி. வசனம் ஆரூர்தாஸ். இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர். 5:00 இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே

நடைபெறும் பேச்சு போட்டியின் இறுதிச் சுற்றின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி கே பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளைகள், புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும். தொகுப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 8:35 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹிரிகேஷ் காகருடா அவர்களின் காயல் பாடல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி புனே, நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழர் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரை மீண்டும் 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிரியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப் பறவைக்கு பறை ஒலியை கேட்டால் பிடிக்காது. பறை ஒலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணி கடிகை ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:14. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று காலை 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்பகாலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் எஸ். ஜானகி.

0: சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: இனி ஹாஜி இ குல் முகமது குரலில் ஒலிக்கும் பாடல்.

ஒலித்தவை தெய்வீகராகம். இனி வருவது சேவை செய்தி. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் 92வது ஆண்டு 27வது கருட மகோத்சவ நிகழ்ச்சியில் இன்று காலை வெண்ணாற்றங்கரையிலிருந்து திவ்ய தேச பெருமாளுடன் கருட வாகன புறப்பாடு நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 23ஆம் நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிட்டோபாக்டர் மற்றும் குலுக்கான் அசிட்டோபாக்டர் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்.

0: சரி, இன்னைக்கு கொள்ளைக்கு போற வழியில காத்தமுத்த போய் வீட்டுல பாத்துட்டேன். அவரு நேத்து தழைச்சத்து நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம் அசோஸ் பயிரெல்லாம் பத்தி நல்லா விளக்கமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த விவசாய ஆபீசர்கிட்ட போயிட்டு மானிய விலையில பம்பு செட் அமைக்கிறத பத்தியும் கேட்டு வரேன்னு சொன்னாரு. அசிட்டோ பேக்டர் இன்னும் தழைச்சத்தை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை பத்தியும் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்துடலாம். சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு காத்தமுத்த வீட்டுக்கு போவோம். வீடு வந்துட்டோம். காத்தமுத்து வீட்டுல இருக்கிறாரா இல்ல கொள்ளைக்கு போயிருக்கிறாரா தெரியல. சரி, கூட்டு பாப்போம். காத்தமுத்தா, ஏம்மா காத்தமுத்தா? சரி, இவ்வளவு குரல கூட்டும் ஆளு வெளியே வரல, கொள்ளைக்கு போயிட்டு ஏதாவது வேலை செஞ்சுன்னு இருப்பாரு, அங்க போய் பிடிப்போம். சரி, சைக்கிள் எடுப்போம். மாந்தோப்புல ஆளு ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது, அவரதான் இருக்கணும். சரி, கிட்ட போய் பாப்போம். காத்தமுத்த, ஏமா காத்தமுத்த?
1: யாரு? ஓ, கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
0: ஆ, குரல் அவருதான். வந்துட்டு வந்துட்டேன் காத்தமுத்த, வீட்டை போய் தேடிட்டு வரேன். ஆனா வீட்டுல இல்ல, எப்படி நீ இங்க வந்திருப்புன்னு தெரிஞ்சுதான்பா அங்க கொள்ளைக்கு வந்தேன்.
1: ஒண்ணு இல்லப்பா, காலையில மீன் அம்மையெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு இங்க வந்தேன்.

0: ஒரு 5 கிலோ இந்த மீன் கழிவு கிடைச்சது.
1: அப்படியா?
0: அதை வச்சுட்டு மீன் அம்மலம் தயாரிச்சு வச்சுட்டோம்னா உரத்துக்கு உரமாச்சு.
1: ஆமாப்பா,
0: பூச்சி வெரைட்டியாவும் ஆச்சு.
1: சரி சரி சரி,
0: அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா.
1: கத்தமுத்தா, மீன் அம்மலம் என்னதான் போட்டு தயாரிக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: கத்தமுத்து, 5 கிலோ மீன் கழிவு கிடைச்சது.
1: சரி,
0: உடனே கடையில் போய் ஒரு 5 கிலோ வெல்லம் வாங்கிட்டேன். அதாவது மீன் கழிவுக்கு சம பங்கில் வந்து வெல்லம் போடணும், அல்லது நாட்டு சக்கரை போடணும். இதை நல்லா கலந்து 20 நாள் வச்சிருந்தோம்னா இந்த மீன் எல்லாம் செரிச்சு போய் தேன் மாதிரி அப்படியே குழ குழ குழன்னு நல்லா வாடையாக ஒரு திரவம் கிடைக்கும்ப்பா. அதுதான் மீன் அமிலம். நம்ம வந்து ஒரு 30 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு இப்படி கலந்து நாம பயிர் மேல தெளிச்சோம்னா நல்ல பூச்சி விரட்டியாவும் இருக்கும், இலை வழி ஊட்டமாவும் இருக்கும், நல்ல பச்சை பிடிச்சி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்ப்பா, எந்த பயிரா இருந்தாலும்.
1: சரி சரி சரி,
0: அதான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பரவாயில்ல, காலையில நல்ல விஷயம் பண்ணிருப்பா.
0: சரி சரி, நீ எதுக்கு இப்ப காலையில என்ன தேடி வந்த?
1: நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது விவசாய ஆபீசர்கிட்ட ஏதோ மானிய விலையில பம்பு செட்டு கிடைக்கிறதா என்கிட்ட சொல்லிட்டு போனேன், அது என்ன பாச்சா?
0: எப்பா, சொட்டு நீர் முறையில் நாம கிணறு பம்பு செட்டு அமைக்கணும் அப்படின்னா 50% மானியம் கிடைக்குதாம்ப்பா.
1: 50% மானியமா கொடுக்குறாங்க?
0: ஆமாப்பா,
1: பரவாயில்ல.
0: பிரதம மந்திரியோடைய விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 1 துளி நீரில் அதிக பயிர் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: இத மத்திய மாநில அரசுகள் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. கிடைக்கக்கூடிய பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக பரப்புல சாகுபடி மேற்கொண்டு விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொட்டு நீர் பாசன முறையில் சாகுபடி மேற்கொள்கிற விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தினால பலனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா.
1: ஓஹோ,
0: இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழாய் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு இதை அமைக்கிறதுக்கான தொகையில 50% மானியம் அல்லது அதிகபட்சமா 25,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா.
1: பரவாயில்ல, சந்தோஷம்.
0: இது போக டீசல் பம்பு செட்டு அல்லது மின் மோட்டார் பம்பு செட்டு இதை அமைக்கிறதுக்கு அதனுடைய செலவுல 50% மானியம் அல்லது 15,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா. நீர்ப்பாசன குழாய் அமைக்கிறதுக்கும் 50% மானியம் அல்லது 10,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா. நாம தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துல போய் முன்பதிவு செஞ்சு அங்க எழுதி கொடுத்தோம்னா நமக்கு இந்த பலன் எல்லாம் அடையலாம்ப்பா.
1: ஓ, அதுதான் போயிட்டு வந்தியா?
0: ஆமாப்பா.
1: பரவாயில்ல, நல்ல செய்தி தான்ப்பா கொண்டு வந்துக்கிற. காத்துமுத்தா, நம்மள போல எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு செய்தி கொடுத்து பண்ணிக்க. நேத்து தழிச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம் அசோஸ்பைரலம் பத்தி சொன்ன, இன்னும் மீதம் உள்ள நுண்ணுயிர் உரங்களை பத்தி சொல்லாம்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
0: கருத்தமுத்து, இந்த உயிர் உரங்களை பயன்படுத்துறதுல உனக்கு ரொம்ப தான் ஆர்வம் இருக்கு இவ்வளவு இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இயற்கை விவசாயம் அப்படின்னாவேப்பா உயிர் உரங்களை நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய இன்னொரு நுண்ணுயிர் உரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசிட்டோபாக்டரை எடுத்துக்கலாம்ப்பா. இது மண்ணில் தனிச்சு வாழக்கூடிய ஒரு உயிர், இதுவும் ஒரு பாக்டீரியா தான்.
1: சரி சரி,
0: மண்ணில் கரிமப் பொருட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நுண்ணுயிர் இருக்குல்ல அதனுடைய திறனை நாம் மேம்படுத்தலாம். மண்ணில் இந்த வகை பாக்டீரியாக்கள் பாலிசாக்கரைடுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதால் மண்ணுடைய கட்டமைப்பு தன்மை அதிகரிக்குது. மண் வந்து நல்ல காற்றோட்டமாக நல்ல புலபொலப்பாக நல்ல முறையில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்டீரியாலாம் உதவி செய்துப்பா. தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் பயிர் ஊக்கிகளையும் உற்பத்தி செஞ்சு பயிர் வளர்ச்சியை அதிகரிக்க செய்துப்பா இந்த பாக்டீரியா. இந்த அசிட்டோபாக்டரை அனைத்து பயிர்களுக்கும் நாம பயன்படுத்தலாம். நம்ம அசோஸ் பயிரிலத்தை நம்ம எப்படி ஆறுன அரிசி கஞ்சில கலந்து நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த அசிட்டோபாக்டரியும் பயன்படுத்தலாம். பிற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து இடும் பொழுது 2 நுண்ணுயிரிகளையும் உபயோகிக்கும் தருணத்தில் சம அளவு கலந்து அப்புறம் அரிசி கஞ்சியோடைய கலந்து அப்புறம் நம்ம பயன்படுத்தணும்ப்பா. அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன்ப்பா, குளுக்கான் அசிட்டோபாக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு பாக்டீரியா தான். கரும்புக்கு ரொம்ப ஏற்றதுப்பா. ஏன்னா கரும்புல தழைச்சத்தை நிலைநிறுத்தும் இந்த குளுக்கான் அசிட்டோபாக்டர் கரும்புடைய தண்டு அப்புறம் வேர்பகுதியில் அதிக அளவு காணப்படுது. தடச்சத்தை நிலநிறுத்த

0: செலுத்துவதோடு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பது, கரும்புல நோயை உண்டு பண்ணும் கிருமிகளை தடுப்பது, மணிச்சத்து, துத்தநாகம், இரும்பு இது போன்ற தாது உப்புகளை கரைச்சி பயிர்களுக்கு அளிப்பது போன்ற முக்கிய அம்சங்களை இது செய்துப்பா. தழைச்சத்தை நிலைநிறுத்தும் இந்த பாக்டீரியாவால 17% வரைக்கும் கரும்பு மகசூல் அதிகம் கிடைக்குது அப்படின்னா
1: பாத்துக்கியா. அசிட்டோபாக்டீரியாவுடைய பயன்பாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்.
0: கருதமுத்து, நேரடியா மண்ணில் போடுறது அப்படின்னா 5 பாக்கெட்டு, அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம்ல, அப்போ 1 கிலோ இந்த உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு 25 கிலோ தொழு உரத்தோடைய கலந்து நாம வயல்ல தூவணும்.
1: சரி,
0: 30வது நாள், 60வது நாள், 90வது நாள் இந்த 3 முறை நாம இத வயல்ல பயன்படுத்தணும். கரும்பு விளைச்சல் அமோகமா இருக்கும்.
1: கதமுத, தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான அசிட்டோபாக்டர், குளுக்கான் அசிட்டோபாக்டர் பத்தி விவரமா சொன்னப்பா. வேற என்ன தழைச்சத்தை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்குத, அதையும் கொஞ்சம் சொல்ல.
0: கருத்தமுத்த, இப்பதான் வந்து மீன் அம்மெல்லாம் தயாரிச்சு முடிச்சேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஒரு கஞ்சி கூட குடிக்காம வந்துட்டா.
1: அப்படியா,
0: பசி எடுக்குது.
1: சரி சரி,
0: நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ என்ன பண்ற? அப்படியே என் வீட்டுக்கு வா, நீனும் என் வீட்டுல கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் நீ வயலுக்கு போ.
1: கதமுதா, என்ன கஞ்சிப்பா, என்ன ஊறுகாய் வச்சுக்கிற?
0: எப்பா, தென கஞ்சி தான்ப்பா.
1: நார்த்தங்க ஊறுகாய் இருக்கா வீட்டுல?
0: நார்த்தங்க ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எல்லா ஊறுகாயும் வச்சிருக்கேன்ப்பா. சரி சரிப்பா, வாப்பா போலாம் வீட்டுக்கு, கிளம்புவோமா?
1: சரி கதமுதா, உங்க வீட்டுக்கு போயிட்டேன், தென கஞ்சியும் நார்த்தங்க ஊருங்க சாப்பிட்டேன், நானும் அப்படியே என் வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா போலாம்.
1: சரி சரி சரி.
2: அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிட்டோபாக்டர் மற்றும் குளுக்கான் அசிட்டோபாக்டர் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவு

0: படுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்த மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடக்கும்.

0: வருகின்றது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31 தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000 மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. 9:00.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல் வகைமை பாதுகாப்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். வணக்கம். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இன் இந்தியா. சோ பயோடைவர்சிட்டினா நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். சோ இந்த பூமியில இருக்கிற ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து பெரிய ஆர்கானிசம்ஸ், அது ஒரு ட்ரீயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செடியா இருக்கலாம், ஒரு சின்ன பறவையோ, ஒரு அனிமலோ, ஒரு சின்ன பூச்சியோ, எல்லாமே அந்த பயோடைவர்சிட்டி தான். ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா இருக்குது. அதனால நம்ம என்ன யோசிக்கணும்னா, அதை பாதுகாக்கிறது அது எவ்வளவு முக்கியம். இந்தியா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்ட்ல என்ன சொல்றாங்க, ஒன் ஆஃப் த மெகா பயோடைவர்சிட்டிஸ் கண்ட்ரிஸ் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம மவுண்டன் ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, ஃபாரஸ்டா இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் ஆர் டெசர்ட் வெட்லேண்ட், எந்த ஒரு ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு வைட் ரேஞ்சான பிளான்ஸும் அனிமல்ஸும் அது வந்து ஈகோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா இப்ப இருக்க பயோடைவர்சிட்டிக்கு வந்து சீரியஸான த்ரெட்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது, காடுகளை அழிப்பது, எவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து நம்ம வந்து அர்பனைசேஷனுக்கு அது நெசசிட்டி தான், பட் ஸ்டில் தாட்ஃபுல்லா சஸ்டெயினபிளா நம்ம பிளான் பண்ணோம்னா அது தேவையில்லாத ஒரு செயல் தான், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி பொல்யூஷன், விஷத்தன்மையான பொருள், அது வந்து தண்ணியிலயோ இல்லனா வந்து ஆகாயத்திலயோ மிக்ஸ் ஆகுறப்ப அது மாசுபடுது, அதை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணணும்னு பாக்கணும். அதே மாதிரி கிளைம்

0: சேஞ்ச் ஆர்டிக்ல ஐஸ் மெல்ட் ஆகுது, நம்ம பாண்டிச்சேரியில சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப அங்க போய் அந்த ஷோர் லைன் கூட கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் த டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா டெம்பரேச்சர் மாற மாற உலகத்தோட டெம்பரேச்சர் மாறிட்டு இருக்கு. லாங் பீரியட் ஆஃப் டைம்ல குளோப் ஃபுல்லாவே இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அதனால நம்மளால என்ன செய்ய முடியும்? இப்ப வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. என்ன பண்ணுனா, ஒரு கிரீன் புரோட்டோகால் ஃபார் வெட்லண்ட்ஸ் ஒன்னு லான்ச் பண்ணும். அது எதுக்காகனா, இங்க இருக்கிற எல்லா சதுப்பு நிலம் அதை எப்படி நம்ம பாதுகாக்கு பண்ண முடியும்னு. சோ லோக்கல் லெவல்ல ஒரு 4 வெட்லேண்ட் வந்து நாங்க மேப் பண்ணோம். ஆயிகுளம், ஒசூடு, பாகூர், கனகநேரி. அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், லோக்கல் ஆக்ஷன் என்ன செய்யணும். சோ லோக்கல் பீப்புளோட ஹெல்ப் ரொம்ப இருந்ததுனால அதை வந்து டூரிஸ்ட் சென்டராவே மாத்த முடிஞ்சது. அது வந்து இட்ஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அங்க இருக்க பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ரெஸ்டோர் பண்ண முடியுது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு கம்யூனிட்டியால எவ்வளவு ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும் பயோடைவர்சிட்டிய கன்சர்வ் பண்றதுக்கு. ஆனா இந்தியால வந்து செவரல் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய கன்சர்வேஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் பார்க்ஸ் எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா என்ன, கன்சர்விங் த நேச்சுரல் ஹேபிடேட். அந்த நேச்சுரல் ஹேபிடேட்லயே அந்த வைல்ட் லைஃப் வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த கண்ட்ரில. அது மட்டும் இல்லாம நிறைய என்வாயர்மெண்டல் லா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். சோ இது எல்லாமே நம்ம பயோடைவர்சிட்டிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக என்னென்ன மெஷர் கவர்மெண்டால எடுக்க முடியுமோ அவங்களும் எடுக்கிறாங்க. பொதுமக்களா நம்மளாலையும் என்ன பண்ண முடியுமோ நம்மளும் செய்யறோம். சோ டுகெதரா நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுவோம், நம்ம இந்தியாவை ஃபார்வர்டா கொண்டு போவோம். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல் வகைமை பாதுகாப்பு வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:00. சிந்தனை மலர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூக இயல் தத்துவமே உன்னத வாழ்க்கைக்கான உயரிய குறிக்கோள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூக இயல் தத்துவமே உன்னத வாழ்க்கைக்கான உயரிய குறிக்கோள். நேர்லே இது டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனை.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: புதுவை புதுமையில் இனி
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சனிக்கிழமை காலையில் நான் உங்களை நினைவலைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி தங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நேயர் இல்லை, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தோழி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம், என்னோட பெயர் ஆர்ஜே தேவி.
1: அது சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ஆர்ஜே தேவின்ட்டு.
2: நிச்சயம்.
1: ஏன் இன்னைக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும், உங்க நினைவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு என்ன எதுக்காக கேட்டீங்க?
2: என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது ஒரு 11 வருடமா நான் வந்து இந்த வானொலியோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல அடுத்துதான் ஒரு முயற்சியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பயணத்தை நான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு கேப் இடணும் அப்படின்ற ஒரு, கண்டிப்பாக இதில் பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு, அந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துலேருந்து தொடரத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக தொடருவேன்.
1: இல்லை, இது ரொம்ப பூடகமாக அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்களே. இப்போது நீங்கள் இப்போது எஃப்எம்ஆர்ஜேவாக இருக்கீங்க, எஃப்எம்ஆர்ஜேலேருந்து இனிமேல் எஃப்எம்ஆர்ஜேவாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கவா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் எஃப்எம்ஆர்ஜேவாக இங்கே வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன் இந்த இடைவெளி விடணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: ஸோ என்ன அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா என்னுடைய கணவர் அப்படின்றவர் வெளிநாட்டில் வந்து வேலை கிடச்சி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன அங்கே கூப்பிடுறதுனால நான் அங்கே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைமை எனக்கு உருவாயிடுச்சு. ஸோ அப்படின்னும்போது எனக்கு கண்டிப்பாக விட்டுட்டு போக மனசு இல்லை தான். இன்றைக்கி நான் இங்கே எஃப்எம் ரெயின்போ 102.8 என்னுடைய டியூட்டி பார்த்த கடைசி நாள் அப்படின்னு எனக்கு சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தொடரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். கிடச்சதுன்னா, வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக தொடருவேன்.
1: அதாவது போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா இங்கே பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு.
2: எஸ் மேம், கண்டிப்பாக.
1: இப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வானொலியில் ஒரு ஆர்ஜேவா உங்களுடைய பயணத்தை பற்றின உங்களுடைய நினைவுகளை தான் ஷேர் பண்ண போகிறீங்க, அப்படி தானே?
2: கண்டிப்பாக மேம்.
1: சரி, எப்படி உள்ளே வந்தீங்க?
2: ஸோ என்னுடைய கடைசி நாள் டியூட்டி அப்படின்னு சொல்லி மேடம் கிட்டே போய் நான் இன்ஃபார்ம் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா என்னுடைய கடைசி டியூட்டி, இதை நான் சொல்ல எப்போதுமே கூடாது அப்படின்ட்டு எப்போதுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய எல்லா சூழ்நிலையிலுமே என்ன மாதிரியான கமிட்மெண்ட் வந்தாலுமே நான் எனக்கு என்னுடைய எஃப்எம் டியூட்டி தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முக்கியமாக நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது தான், நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத நிச்சயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் 2014 நான் என்னுடைய காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வேறு சில வேலைகள்லாம் கிடைச்சிது. இந்த வேலை அப்படின்றது எனக்கு இதை பற்றி எனக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது. ஸோ அப்போது என்னுடைய தாத்தா 24/7 ஃபுல் டைம் வந்து எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்குற ஒரு நேயர். எஃப்எம் ரெயின்போவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் போகும். ஸோ ஆர்ஜேஸ் வந்து நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா, நான் சொன்னால் நீ கேப்பியான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போகுது, ட்ரை பண்ணி பாரு, என்கிட்டலாம் எப்படி வாயாடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரும்பாலும் எங்கள் தாத்தா என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. ஸோ அந்த டைம் சொன்னார், அதை நான் சொல்கிறாங்களே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து உள்ளே வந்தது தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ. எஃப்எம் ரெயின்போனா என்ன, எஃப்எம் ரெயின்போ 102.8, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பற்றிலாம் உள்ளே வந்த பிறகு தான். ஏன்னா நான் பிடெக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுனால ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு வந்துச்சு. தாத்தா சொன்ன மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணேன், செலக்டும் ஆயிட்டேன். ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் எப்போதுமே உங்களுக்கு, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கும்பொழுது இதை எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் தாத்தா இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம தாத்தா நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து நமக்கு இந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்போதுமே எங்கள் தாத்தாவை எனக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து எஃப்எம் ரெயின்போ 102

0: 8.8 வந்தேன். ஸோ இங்கே வந்த பிறகு தான் ஓ இப்படி தான் பேசுகிறாங்க, இந்த இந்த மாதிரி தான் வந்து பேசி தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க குரலை போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உள்ளே வந்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்த பிறகு நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டான பேசிக்காக வந்து ஒரு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பயப்படுவாங்க கோவிட் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேர்க்கும்பொழுது நம்ம பிள்ளைங்க வந்து பாதை மாறி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் எல்லா பெற்றோர்கள்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போது என்ன தான் கோவிட்ல படிச்சிருந்தாலுமே பெருசாக யார் கூடயும் பேச மாட்டோம். ஸோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் அது சம்மந்தமாக மட்டும்தான் பேசுவேன். இப்போ என்ன ஒரு சோஷியல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தால் என்னால் சும்மா கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஒரு தாத்தா பாட்டி நிற்கிறாங்கன்னா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிடுவேன். ஸோ என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாது. ஸோ பெரும்பாலும் என்கிட்ட வயசானவங்க பேசும்பொழுதுலாம் எனக்கு உங்ககிட்ட பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 102.8 வந்த பிறகு தான்.
1: சரி, ஒரு காம்பேரிங் லாஸ்ட்டாக பண்ணி காட்டுங்களேன். ஒரு பாடல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களுக்கே நீங்கள் டெடிக்கேட் பண்ணி அந்த சாங்கு காம்பேர் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
0: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே தேவி. அப்படி தான் நான் வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வருவேன். மனம் விரும்புதே தான் அது எனக்கு பிடிச்ச பாட்டை இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திலிருந்து முன்பே வா என அன்பே வா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: அப்பா காம்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி உங்களுடைய கடைசி காம்பேரிங் இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில். இப்படி நான் சொல்லக்கூடாது இல்லையா? சரி, நான் சொல்லவே மாட்டேன். ஆர்ஜே தேவி, உங்களுடைய பயணத்திற்கு வாழ்த்துக்கள். போகிற இடத்துல ரொம்ப ஜாலியாக இருங்க, ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வந்ததே பயணிக்கிறதுக்கு தான். அதனால் ஒரு நதி போல் நமக்கு எங்கெங்கெல்லாம் நீரோடை செல்கிறதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதுவும் ஒரு பயணம், அந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க.
0: நிச்சயமாக நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. இது கண்டிப்பாக எனக்கு ஒரு வேறு ஒரு சமூகமாக இருந்தாலும் அதோடு போய் ஈஸியாக பழகிறதுக்கான நிறைய விஷயங்களை எனக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி தேவி.
1: நானும் அதே மாதிரி சொல்லிக்கிறேன், மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் எலிசபெத்.

0: நினைவலைகள்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைத்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி CBSEயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947 ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகளில் நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கேஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு

0: துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:15.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: கர்ப்பகாலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சில வர பிபி பத்தி பார்க்க போறோம். சோ ஹைப்பர் டென்ஷன் இன் பிரெக்னன்சி, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹைப்பர் டென்ஷன்றது பிரெக்னன்சினால வர ஸ்பெசிபிக் காம்ப்ளிகேஷன். ஏன்னா இது பேரு பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலா பிபி எப்போ வரும், 40 வயசு 50 வயசுக்கு மேல வர ஒரு கண்டிஷன். பட் இங்க வந்து பிரெக்னன்சில நடக்கிற சில சேஞ்சஸ்னால பிபி ஷூட் அப் ஆகுறது. ஈவன் யங் ஏஜ் குரூப், ஒரு 20 வயசு 23 வயசு இருக்கிற பிரெக்னன்ட் மதர்ஸ்லயே பிபி எலிவேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து இதை வந்து ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எந்த கட் ஆஃப் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா 140-90. ஸோ எவ்ரி டைம் பிரெக்னன்சில மதர் செக்அப்க்கு வரும்போது நம்ம பிபி செக் பண்ணுவோம். 140-90க்கு மேல அட்லீஸ்ட் 2 தடவை பிபி கூடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்றது லேபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹைப்பர் டென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா, யூஸ்வலா இந்த கண்டிஷன் வந்து 20 வீக்ஸுக்கு மேல எப்பனாலும் வரலாம். பட் மோஸ்ட் காமனா வர்றது 32 வீக்ஸுக்கு மேல தான், அதாவது 8வது மாசத்துக்கு மேல தான் ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப காமனா நிறைய பேருக்கு வரும். ஸோ இப்போ பிபி 140-90க்கு மேல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், அதுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ எக்லாம்சியானால நம்ம ஏன் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோம்னா, போத் மதர் அண்ட் பேபிக்கு இந்த ஹைப்பர் டென்ஷனால ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மதருக்கு என்னென்ன

0: பிரச்சனை எல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பிபி ரொம்ப அன்செக்டா, அதாவது கண்ட்ரோல் பண்ணாம ரொம்ப ஹையா இருந்ததுன்னா மதருக்கு வந்து எக்லாம்சியா வரலாம். எக்லாம்சியானா என்னன்னா பிரெக்னன்சில வர வலிப்பு. சோ எக்ஸ்ட்ரீம் பிபி ரைஸ் ஆகும் போது மதருக்கு வலிப்பு வரும். செகண்ட் லங்ஸ்ல பல்மர் எடிமா வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரீனல் ஃபெயிலியர், கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிவர் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கார்டியக் ஃபெயிலியர் வரதுக்கு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பிபி அன்செக்ட் ஆகுது, கண்ட்ரோல் இல்லாம ஜாஸ்தி ஆயிட்டே வரும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஹைப்பர் டென்ஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட வரவங்க மோஸ்ட்லி இவ்வளவு சிவியர் ஹைப்பர் டென்ஷனோட வரமாட்டாங்க, ஏன்னா கரெக்டா ஆன்டினேட்டல் செக்அப் ஆர் கரெக்டா ஹாஸ்பிட்டல் செக்அப் வந்துட்டே இருக்க மதர்ஸ்க்கு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம் இவ்வளவு ஹை பிபி போற அளவு ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ 140-90 மேல பிபி இருக்கும்போது நம்ம வந்து பிபி மானிட்டரிங்ல பேஷண்ட் ஒரு 6 hours ஒன்ஸ் நம்ம பிபி செக் பண்ணிட்டே இருப்போம். அது ஹை ஆகுதுன்ற பட்சத்துல நமக்கு இப்போ ஒரு 160 மேல போகுது, இல்ல 100 மேல டயஸ்டாலிக் போகுது அப்படின்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இருக்கு, அதாவது டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதுக்கு இருக்கு, அது நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேப்லெட்ஸ்ல அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா நம்ம அதே வச்சு நம்ம வந்து ஃபர்தரா பிரெக்னன்சி அவங்களால கண்டினியூ பண்ண முடியும், அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் வித் டேப்லெட்ஸ் அப்படின்னும் போது. ஸோ இப்போ வித் டேப்லெட்ஸும் பிபி கண்ட்ரோல் ஆகல, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே வருது அப்படின்னா நம்ம வந்து பிபி டேப்லெட்ஸோட டோஸ் இன்க்ரீஸ் பண்றது, இல்லைனா செகண்ட் பிபி டேப்லெட் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயம் பண்ணி பிபியை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருப்போம். ஸோ எவ்வளோ நாள் இந்த பிபியை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கணும்னா அட்லீஸ்ட் 37 weeks வரைக்கும். 37 weeksன்றது டெலிவரி 40 weeksனா நம்ம யூஸ்வலா ஹைப்பர் டென்ஷன் பேஷன்ஸ் வந்து 37 weeksலயே நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரொம்ப ஹை பிபியா இருக்கு, மாத்திரை போட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பை 8.5 months ஒரு 34 weeksுக்கு நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேபிக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா IUGR, IUGRனா பாப்பா வந்து கர்ப்பப்பையிலேயே ஆர் கருவிலேயே ரொம்ப வளர்ச்சி கம்மியா இருக்கும். ஸோ இது எதனால வருதுன்னா அம்மாக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கும் போது பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பேபிக்கு போற பிளட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் ஃபர்தரா நடக்காது. ஸோ அதனால பேபிக்கு வெயிட் கம்மியா இருக்கிறது, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ நம்ம பேபியவும் டாப்ளர் மானிட்டரிங் சொல்லுவாங்க, அதாவது பேபிக்கு போற பிளட் ஃப்ளோவை நம்ம மானிட்டர் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் அதுவுமே ஜாஸ்தி இருந்துச்சு ஆர் பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு, IUGR ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: கர்ப்பகாலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 21:00.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும் பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோடய அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர்

கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை

0: எனக்கே கூட அது என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாரா அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அடை தீர்ந்து தாவும் நதி அலைதான், மனம் தீர்ந்து கூவும் திரு குயிலான்.
3: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. ஆறு நொடி. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் பழமையான ஊர்களில் ஒன்றான முற்கால சோழர்களின் தலைநகராகவும் கோழியூர் என்றும் அழைக்கப்படும் உறையூரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போகலாம். வரலாற்றில் ஒரு தனிப்பெரும் நகராகவே திகழ்ந்த உறையூர் உரந்தை என்றும் கோழியூர் என்றும் சொல்லப்படும் இந்த ஊரை மரம்கெழு சோழர் உரந்தை அவையத்து அறம் நின்று நிலையிற்று ஆகலின் என புறநானூறு கூறுகிறது. இதனை சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பற்றி மாரோக்கத்து நப்பசலையார் பாடியிருக்காரு. இன்னும் உலா செல்லலாம், பாடலுக்கு பிறகு.

தனுஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை. பிசிராந்தையார் அன்னச்சேவலிடம் ஐரை மீனை உண்டு வடமலை செல்கிறாய் என்று கூறும்போது, சோழ நல்நாட்டு பழனே கோழி உயர்நிலை மாடத்து குறும்பறை அசையி என்று புறநானூற்று பாடல் வரிகள் கூறுகிறது. இது தவிர தமிழ் பெரும் காப்பியமான இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்திலும் உறையூர் பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. இன்னும் உலா போகலாம் பாடலை கேட்ட பிறகு.

ஒலித்த பாடலின் படம் குட். சரக்கு விமான போக்குவரத்து துறையில் அசிஸ்டன்ட்கள் பணிக்கான அறிவிப்பு. செக்யூரிட்டி ஸ்கிரீனர், மொத்த காலி இடங்கள் 158. வயது 1/5/2026 தேதியின்படி 27க்குள் இருக்க வேண்டும். தகுதி: பிளஸ் டூவில் முதல் வகுப்பில் 60% தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினர் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருத்தல் போதுமானது. மேலும் ஆங்கிலம், ஹிந்தியில் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசியினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். கட்டணம் பொது ஓபிசியினருக்கு 750 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினர் மற்றும் பொருளாதார பிற்பட்டோர் பெண்களுக்கு 100 ரூபாய். இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்பங்களை www.aaidas.arrow என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஆகும். முன்னொரு காலத்தில் சோழ மன்னனின் யானை உறையூரை அடைந்தபோது அதனை ஒரு கோழி தாக்கி வென்றதாம். அதனால் சோழன் தலைநகரை அங்கு அமைத்து அதற்கு கோழியூர் எனவும் பெயரிட்டான். கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் உறையூருக்கு செல்லும்போது உறையூரை கோழிச்சேவல் யானையை வீழ்த்தின இடம் என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார். மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடலின் படம் விஸ்வாசம். உறையூரில் இளம்பொன் பாணிகனார், ஏனிச்சேரி முடமோசியார், மருத்துவன் தாமோதரனார், முதுகண்ணன் சாத்தனார், முதுகூத்தர் புகழ்ச்சோழ நாயனார், கோச்செங்கட் சோழ நாயனார் போன்றோர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. உறையூரில் புகழ்பெற்ற கோவில்களும் அமைந்திருக்கு. இன்னும் உலா செல்லலாம் பாடலை கேட்ட பிறகு.

தொல்பொருள் ஆராய்ச்சி உறையூரில் 1965 முதல் 1969 வரை நடத்தப்பட்டது. அப்போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு மற்றும் சிகப்பு நிற மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. திருச்சிராப்பள்ளியின் ஒரு பகுதியான காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கு இந்த உறையூர். என்ன நேர்களே, உறையூரை சுற்றிய நகர் உலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர் உலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிசிர் கனால் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. வர்த்தகம், முதலீடு, இணைப்பு வசதிகள், எரிசக்தி மற்றும் மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பகுதிகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள நிலையில் அங்குள்ள கில்கிட் பால்டிஸ்தான் சட்டப்பேரவைக்கு பொது தேர்தலை நடத்த அந்நாடு திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பை ரஷ்ய அதிபர் திரு புதின் நிராகரித்துள்ளார். தற்போதைய சூழலில் அத்தகைய சந்திப்பால் எந்த பயனும் இல்லை என்றும் திரு புதின் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பாதிப்பிற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 20,000 வரை அதிகரிக்கக்கூடும் என்று அமெரிக்க சுகாதார அதிகாரிகளின் புதிய பகுப்பாய்வில் தெரியவந்துள்ளது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற உள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு உதயசங்கர், புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், நிகழ்ச்சி நிர்வாகி திருமதி எலிசபெத் மற்றும் வானொலி ஊழியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
4: இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு, இனிமை தமிழ் மொழி எமது
5: என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி இந்திய கலாச்சார

அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 6 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 900, இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுப, அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்பது. இன்னைக்கு அதான், இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறா. அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்தனி நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 பேர் எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 பேர் எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 பேர் எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 பேர் எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதில் 10 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11 to 90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதேபோல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 10 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்தனத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு, ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது 1 நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேர். நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி, இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும்பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாடு இருக்கு? அந்த பாட்டு என்னென்னா, முருகு, புறநாறு, பாரிநண்டு, முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டு தான். இந்த 10 8 சேர்ந்தால் 18, இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல, 11 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரியப்பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னென்னா, அது ஒரு 11 கீழ்கணக்கு இல்லையா, இந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம், பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம்.
புலவருக்கு வெண்பா புலிம்பாங்க, இந்த தலை தான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படின்னா இருக்குல்ல.

அந்த வெண்பாளையே நீதி நூலகத்தில் இருக்குன்னா தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்தினை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே, கைநிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த பதினெட்டு நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசாரக்கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி பதினெட்டு நூல்கள் ஒன்றும் ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும், அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். இப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி நடக்காமல் முழுதும் கற்பனை ஆயிருந்தால் இல்லை, கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, பதினொன்று கீழ்கணக்கு, இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 2000 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ, பாண்டிய, சேர நாடு, மூன்று நாடுகள் வரும், மூன்று மன்னர்களை பற்றி வரும், முத்தமிழும் வரும். அதை அவர் மூன்று காண்டமாக பிரிச்சிருப்பார், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும், மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையாக தானே இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும், அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால், கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதினார். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்கிற சாரம் என்னன்னு கேட்டால், இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா, கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது முத்தொள்ளாயிரம் என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 படம் தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒன்று, புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர். இன்னொன்று, நரிவரு தலையார் சொல்கிறாரு, நல்லது செய்தல் ஆற்றியலாயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால் நல்லது செய்ய முடியலையா, பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இரு போதும், எவ்வளோ எளிமையான வாழ்க்கை வருங்கண்ணே. அதே போல் கல்வியை பற்றி அப்போவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கலை, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனாக இருந்தாலும் படித்தவன் சொல்கிறது தான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று, சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதனும். ஒன்றும் இல்லை, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்கிறது. இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு கொடுக்கற வேண்டான்னு சொல்கிறது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியாக தான் மட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு 4 பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க.
அதே போல உலகத்தையே கொடுத்தாலும்

0: கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யலை. அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்லை, இந்த பிறவியில் என் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் செய்கிறேன். இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்கிற ஏனிச்சேரி முடமோசியார் பாட்டை கேட்கிறேன். மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேலே பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்கிறாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: economic growth, with the Indian Express's headline being Financial Year 26 growth estimate raised to 7.7%. Momentum strong. The paper also adds, to draw funds, prop rupee, government scraps FII capital gains withholding tax on bonds. While the Financial Express reports economy sprints to 7.8% growth in fourth quarter for 2026. The first tranche of India-US interim trade deal likely by mid-July, says Piyush Goyal, reports the Hindu Business Line. The Pioneer informs Shah vows zero tolerance on demographic shifts as he addressed BSF personnel at Lankamura border outpost. CBSE drops CoEMS portal for re-evaluation with student and examination data migrated to infrastructure under the board's direct control, cites Hindustan Times. The Asian Age headlines, Putin says Russia ready to jointly build Su-57 stealth jet with India, suggests strong strategic partnership between the two countries. And finally, wind from Milky Way's black hole called Sagittarius A has been discovered after 5 decades of trying. Its wind is like a gentle breeze, not a hurricane. The wind has carved out a huge conical cavity in space, informs the Asian Age. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi asserts Indian economy remains exceptionally strong despite global economic crisis. Reserve Bank of India eases regulatory norms for foreign portfolio investors in government securities to attract investment. India slams Pakistan for abusing its temporary membership of UN Security Council to peddle false narratives about Jammu and Kashmir. IMD forecasts extremely heavy rainfall in northern districts of Kerala until June 9th. And Indian Grandmaster R. Pragyanan scripts history, becomes first Indian to win Norway chess title. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:30. தகவல் தளம் நிகழ்ச்சி தொடங்கும்
3: முன் KYC update সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব ততালিকে KYC update কৰক যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেস কৰেসপন্ডেন্ট অৰ্থাৎ BC-ৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক
4: RBIয়ে কয়
5: জানি লওক সতৰ্ক হৈ ৰওক
2: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலகிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தானிய வகைகளில் ஒன்றானதும் ஆங்கிலத்தில் இதனை மில்லட் என்றும் சொல்லப்படுவதுமான திணை பற்றிய தகவல்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா திணை உற்பத்தி செய்வதில் இந்தியா முதலிடம் வகிக்குது பழங்காலத்தில் முதலாவதாக பயிரிடப்பட்டு மனிதனால் உபயோகிக்கப்பட்ட தானியம் திணைன்னு சொல்லப்படுது திணையை முதலில் 2 சால் சட்டி கலப்பையிலும் அடுத்து 2 சால் கொக்கி கலப்பையிலும் குறுக்கு நெடுக்காக உழவு செய்ய வேண்டும் 2 கிலோ விதையை 5 கிலோ மண்ணுடன் கலந்து 2 லிட்டர் பீஜாமிரதத்தில் முக்கி எடுத்து நிழலில் உலர்த்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பிறகு கொக்கி கலப்பை மூலம் உழவு செய்ய வேண்டும் 7ஆம் நாள் முளைப்பு விடுத்துவிடும் 20 மற்றும் 40ஆம் நாட்களில் 60 லிட்டர் தண்ணீரில் 6 லிட்டர் ஜீவாமிரத கரைசலை கலந்து வயல் முழுவதும் தெளித்தால் 70ஆம் நாளில் கதிர் பிடித்து 90ஆம் நாளில் அறுவடைக்கு தயாராகிவிடும் இலக்கியங்களில் திணையும் திணைப்புணமும் பற்றி மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஏனல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓராண்டு செடி திணை மாவில் தேனை சேர்த்து சாப்பிட்டால் விருந்தினருக்கும் தந்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கிய பெயர் ஏனல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க திணையில்தான் இலை வந்து நீளமாகவும் தாளின் அடியில் சுற்றிலும் பசிய வேர்கள் பரவி இருக்கும் இதனை குறுகென்னும் பறவையின் காலுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு

ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் சரவணன் இருக்க பயமேன். தினை பழங்காலம் தொட்டு விளைந்து வருகின்றது என சங்க இலக்கிய தாவர வகை பட்டியல் நூல்கள் தெரிவிக்குது. தினைப்புணத்தை மகளிர் காவல் காத்து வந்ததாகவும், பெரிதும் கிளிகள் தினைக்கதிர்களை கவர்ந்து உண்ண வரும்போது அதனை விரட்டியடிக்க காவல் காப்பதாகவும் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தினைக்கதிர்களை யானை மேய்ந்து அழிப்பதும் உண்டு. ஆதலால் இதனை காப்பதற்கு மலை உச்சியில் ஒரு பரண் அமைப்பர். அவற்றிலிருந்து தட்டை, கவன், தொண்டக சிறுபறை முதலியவற்றால் குருவிகளையும் கிளிகளையும் விரட்டுவாங்க. யானை, பன்றி முதலியவை தினைப்புணத்தை கவர்ந்து அழிக்காமல் அவற்றை விரட்டுவதற்கு பறை ஒலி எழுப்புவதும் உண்டு. முற்றிலும் தினையை அறுக்கும்போது மகளிர் பாடுவது வழக்கமாக இருந்திருக்கு. என்ன நேர்களே, தினை பற்றிய தகவல்களை கேட்டிங்களா? மேலும் இதே போன்ற இன்னொரு தகவலோடு மற்றொரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேட்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேட்குறேன் ஐயா. எனக்கு வயது 56. எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டு நான் வானொலி கேட்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
1: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டில் வந்து

0: அந்த காலத்துல எழுதுகளில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
1: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, மேலே அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்கன்னு மனுஷங்களா
0: இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது, வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க, அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதி பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், 12:40 நியூஸ்,
1: சரோஜ் நாராயண்,
0: சரோஜ் நாராயணசாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயண், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கிற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
1: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கிறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசுறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
0: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதும் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம், காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம், எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதுவே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து வானொலியை நம்ம காதால் கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்தோம். ஏன் வானொலியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பார்த்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்போ நானும் ஒரு விவசாயியாக செயல்படுறேன். அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலி நிலையத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதில் தராங்க, ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
1: இப்போ வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியாவில் விளையாண்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டு வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
0: ட்ரான்சிஸ்டர் ரேடியோ, பாக்கெட் ரேடியோ, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்தியிருக்கேன். வீட்டில் நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருக்கேன், ட்ரான்சிஸ்டர்லேருந்து பெரிய ரேடியோலேருந்து பாக்கெட்டில் வைக்க ஒரு ரேடியோலேருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிளில் பயணம் செய்வேன். நான் அப்போ இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போகிறதும், உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில் நான் கண்விழித்து 70 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பாக கேட்பாங்க.
1: சார், இப்போ வானொலியால் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையாக வானொலியை கேட்டு விவசாயத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்போ நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவை விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில் இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிது, நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, நமக்கு இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு இருந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுத்து. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும்

0: பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த கமெண்ட்ரிஸ் அது கிரிக்கெட் கமெண்ட்ரி இதெல்லாம் வந்து ஒளிபரப்புறாங்க
1: ரேடியோவில். ஒரு பெரிய
0: நம்ம ரேடியோவில் நம்ம கமெண்ட்ரி கேட்டுன்னு மற்ற வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவியில் முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படுது.
1: இப்போ ஒரு காலத்தில் வானொலி அப்படிங்கிறது ஒன் வே மாதிரி வானொலி நிலையத்திலேருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் தொலைபேசி வழியாக நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில் வந்து பேசுகிறாங்க. இப்போ அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்கிறீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்போ ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பக்கமாக வரும். ஒரு காலத்தில் வானொலியில் வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க. இப்போ பொதுமக்களும் எல்லாரோடைய இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில் வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்கிற சூழ்நிலை வந்து இப்போ வானொலி உருவாக்கி விட்டு. இப்போ வந்து நேயர் விருப்பங்கள்லேருந்து இப்போ நேரலையில் வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நேயராக இருந்துகிட்டு இருக்கும்போது வானொலி நிகழ்ச்சிகள்லேயே நாமளே நேரடியாக பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகளில் எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்துகிட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வானொலி கேட்பதால் நாமளும் அதில் நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்து அதிகமாக எல்லாருக்குமே வரும். அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்கே வந்து நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நம்ம நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பற்றிலாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும் இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன். நேரலையில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன். என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துகிட்டு இருக்கேன்.
1: இப்போ வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னால் என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை இந்த வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணையிசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கருணிம்ப திருவற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:29 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வத்தனே வாருலேரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சண்முகப்பிரியாராகும் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர் பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியனின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மன்றம் 2026 மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இம்மன்றத்தை தொடக்கி வைக்க உள்ளார். 15 லத்தீன் அமெரிக்க மற்றும் கரிபியன் நாடுகளின் தூதர்கள் மற்றும் ராஜதந்திரி பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். தெலங்கானா அரசின் தெலுங்கானா ரைசிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக் வளாகத்தில் த்ரெட் போச்சம்பள்ளி என்ற கைத்தறி கண்காட்சியை வேளாண் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் தும்பாலா நாகேஸ்வர ராவ், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை அமைச்சர் திரு கோமதி ரெட்டி வெங்கட்ரெட்டி ஆகியோர் நேற்று தொடக்கி வைத்தனர். அசாமில் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை தற்போதுள்ள 58% இருந்து 60% உயர்த்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான மக்கள் மன்றம் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை புதுச்சேரி பிராந்தியத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெற உள்ளது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் திரு வம்சிதர் ரெட்டி ஆகியோரும், காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன், சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் எரக்கட்டி, கரையாம்புத்தூர் காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன், பந்தக்கல் காவல் நிலையத்தில் புறக்காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் கட், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன் ஆகியோரும் மக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல் இவற்றை பதிவு செய்து பாடலை கேட்கலாம். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தொடக்கமாக ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விரும்பி கேட்ட பாடலின் படம் காதல் படுத்தும் பாடு.

0: முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் ஜெயக்கொடி இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பூம் பூம் மாடு.
1: நாகரிக கோதிகத்தில் கடமை பார்த்து

நடவிகளோடு பின்னால் படம் பார்த்து கத்திரிக்க அச்சடித்து காட்டு

Andrea.

0: தூத்துக்குடி பாலசுப்ரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் உத்தமன்.
1: படகு படகு ஆசை படகு, படகு படகு ஆசை படகு, போவோமா பொன்னுலகம். படகு படகு ஆசை படகு, படகு படகு.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன் அஸ்வினி கல்யாண் சுகன்யா ராமநாதன் நிலானி சாய் வெண்பா ஆதிரா இனியா நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் இருவல்லவர்கள்.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் நிறைவாக சென்னை மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், கூடுவாஞ்சேரி கனகராஜ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஒன்ஸ் மோர்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் 2025-26 நிதியாண்டில் 7.7% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ள இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் மிகவும் உறுதியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை டாமனில் சுமார் 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் கேத் பச்சாவ் அபியான் இயக்கத்தில் ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதிலும் இருந்து 9.42 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இணைந்துள்ளனர். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவித்தல், மண்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது.

புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் பெண்கள் மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் ஆரி ஒர்க் அழகுக்கலை சோப்பாயில் மற்றும் பெனாயில் தயாரிப்பு அலங்கார நகை தயாரிப்பு சாம்பிராணி தயாரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆர்வமுள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நடேச நகரில் உள்ள மேம்பாட்டுக் கழகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. பாரதிய விசார கேந்திரத்தின் மாகே உள்ளூர் குழு மற்றும் ராஜீவ்காந்தி அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இணைந்து ஜீவனம் 2026 என்ற மருத்துவ கல்வி நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. பொருளாதார ஆய்வாளரும் பாரதிய விசார கேந்திரத்தின் கோழிக்கோடு மாவட்ட தலைவருமான திரு பத்மஜென் தடாகத்தில் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் குபேர் சங், வழக்கறிஞர் திரு அசோகன், டாக்டர் விஜயன், டாக்டர் கிராதமூர்த்தி, டாக்டர் அபிலாஷ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த 281 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. 30 வினாடி. நேர்களை இனி கேட்கலாம் நம் இனிய நேர்கள் பங்கு பெறும் நேர் நேரம் நிகழ்ச்சி. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 22752240, 22752250 என்ற எண்ணிருக்கு. நீங்களும் எங்களோட பேசலாம், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நேர நேர நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள். ஆனையர்களே, உங்களுக்கு தோன்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழர் பண்பாடு உலகின் மிக பழமையான பண்பாடுகளில் ஒன்றாகும். தமிழர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், கலை இலக்கியம், உணவு, உடை ஆகியவற்றோடு விளையாட்டுகளும் முக்கிய இடத்தை பெற்றிருந்தன. பழங்காலத்தில் மக்கள் உடல் வலிமை, மன உறுதி, ஒற்றுமை, அறிவுத்திறன் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை வளர்ப்பதற்காக பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர். இவ்விளையாட்டுகள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமை, வீர உணர்வு, ஒழுக்கம் மற்றும் உடல்நலத்தை வளர்க்கும் கருவியாகவும் இருந்துச்சு. இன்றைய நவீன உலகில் நாம் என்னதான் கிரிக்கெட், கால்பந்து, வாலிபால் போன்ற விளையாட்டுகளை பிரபலமாக விளையாடிட்டு இருந்தாலும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் தனித்துவமான வரலாற்றையும் பெருமையையும் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டுகள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களாக தொடர்ந்து விளங்கிக்கிட்டே இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை இப்போ நம்ம கேட்கலாம்.

0: இப்போ நம்ம ஒரு நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்காலை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
1: பாரம்பரிய விளையாட்டுகள்.
0: சொல்லுங்க.
1: தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல முதல்ல வருவது பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை, மல்யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்பவே பெயர் பெற்றது. அந்த கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எடுத்துட்டு போவாங்க அடுத்த காலகட்டத்துக்கு. சோ இந்த பாத்தீங்கன்னா இந்த கபடி அப்படின்னு வரும்பொழுது அந்த கபடி கபடி கபடி கபடி கபடி கபடின்னு அந்த வார்த்தைகளை சொல்லி விளையாடும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு உற்சாகமே அலாதியானது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்திற்கும் மேலாக இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வண்ணம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான விளையாட்டுகளை சூப்பரா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் அப்படிங்கறத எடுத்துட்டு வராங்க. அந்த வீரர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த விளையாட்டை ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் நீங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த விளையாட்டுக்காக ஒரு நாள் மாதிரி எல்லாம் அமைச்சு அவங்களுக்கு பறைசாற்றுகிறாங்க. அதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வண்ணம் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் திட்டங்கள் இதெல்லாமும் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தில வீரம் நிறைந்த விளையாட்டுகள் அப்படிங்கறதுதான் கூடுதலாக விளையாடி இருக்கிறாங்க. அது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அவர்களுடைய உணர்வுகளை அந்த விளையாட்டுகள் மூலியமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பல்வேறு வீரர்கள் அந்த விளையாட்டுகளை விளையாடி வந்து பண்ணிருக்கிறாங்க. இப்ப உரியடி அப்படிங்கிற விளையாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணை கட்டிக்கிட்டு அந்த கீழே வரும் அந்த பாட்டு அது அப்படியே கரெக்டா பார்த்து பண்ணணும். திருவிழா திருவிழா சார்ந்த சமயங்கள்ல அந்த விழாக்கள் போது விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகள் அப்படிங்கறதும் இருக்கு. அப்புறமா மஞ்ச விரட்டு, இது யாராலையுமே மறக்க முடியாது. குறிப்பிட்ட அந்த ஏறு தழுவுதல், ஏரோட நம்மளுடைய தமிழர்கள் அன்றைய காலகட்டத்துல மாட்டோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த காளை மாடியே விளையாட்டுல விட்டு அதை அடக்கினாங்க. இது தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டாகத்தான் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்புறமா உரியடித்தல், அப்புறமா மல்யுத்தம், அப்புறமா கபடி, இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாமே தமிழர்களுடைய அந்த வரலாற்றையும் அந்த தமிழர்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கிறது. நிறைவா ஒன்னே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைய இளைய தலைமுறையினர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் விளையாட்டுகள் மேலதான் ஈர்க்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஃபுட்பால் எனக்கு பிடிக்குதுங்கிறாங்க, கிரிக்கெட் அப்படிங்கிறது பிடிக்குதுங்கிறாங்க, வாலிபால், பேஸ்கெட் பால், அந்த டோர்னமெண்ட் இதுக்கெல்லாம் போறாங்க. ஆனா தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கபடி, இந்த மல்யுத்தம், இந்த மாதிரியான விஷயம் அவர்கள் வந்து எடுத்து அடுத்த சந்ததியினருக்கு நம்ம தான் இன்சிஸ்ட் பண்ணோம், இந்த கேம்ல போப்பா, நீ இதுல விளையாடு, இதுலயும் உனக்கு வந்து சாதனை பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, இதுவும் ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு தான் அப்படின்ட்டுன்னு பெற்றோர்கள் அடுத்த சந்ததியினருக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளை எடுத்து சொல்லும் பொழுது அடுத்த சந்ததியினருக்கும் இந்த விளையாட்டுகள் ஊடுருவி அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கறதையும் கொடுக்கும். இதே தமிழர்கள் அதனுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளையும் நிச்சயமாக நம்ம அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது உகந்த ஒன்று, அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஐயா.
0: நன்றி,
1: அருமையான தலைப்பு. நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம்.
2: சதீஷ் அவர்களுக்கு அன்பான
0: நல்வாழ்த்துக்களுடன் சொல்லுங்க ஐயா.
2: அதாவது தம்பி, நம்முடைய தமிழ்நாட்டின் வீர விளையாட்டு என்பது
0: ஐயா உங்க பெயரை

0: சொல்லிடுங்க.
1: சொல்லிட்டேன்னா
0: மறுபடியும் சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க.
1: அதாவது தம்பி, நம்முடைய வீர விளையாட்டுக்கு பேர் பெறுவது தமிழ்நாடு, அதுவும் வந்து தென் தமிழ்நாடு. சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொருடைய விளையாட்டும் வீர விளையாட்டு தான். வில்வித்தையில இருக்காங்க, காளை மாட்டு ஆட்டக்கட்டில இருக்காங்க, குத்து சண்டை அந்த காலத்திலேயே வந்து குத்து சண்டை. பொழுதுபோக்கே அந்த காலத்துல வந்து அரசர்கள் பார்க்கக்கூடிய அந்த விளையாட்டுகள் எல்லாம் ரொம்ப பராமரிக்கு. அந்த விளையாட்டுகள் எல்லாம் இப்ப மறைஞ்சு போயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. தற்போது உள்ள கால சூழ்நிலைகள் கிரிக்கெட் ஹாக்கி இப்படி எல்லாம் இருக்கு, மக்கள் அதான் விரும்புறாங்க. ஆனாலும் நம்முடைய வீர விளையாட்டுன்றது எனக்கு பிடித்தமான விளையாட்டு ஜடுகுடி தம்பி. அது கபடி கபடி கபடி கபடி கபடின்னு சொல்லும் போது அந்த மூச்சை உள் இழுத்து அந்த வெளியில விடும்போது அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னா, காலையோ கையோ பிரிச்சிட்டாங்கன்னா, திமிரி குண்டு அந்த கோட்டை பிரிக்க வேண்டும். அந்த மாதிரி அஞ்சாறு பேர் கூட மேல விழுவாங்க. நம்முடைய பலத்தை காமிக்கக்கூடிய நிறுவனமாக கூடிய இடமும் அந்த ஜடுகுடி விளையாட்டு தான் இல்லையா? நீங்க விளையாடிட்டீங்கன்னு
0: சடுகுடு விளையாடாதவங்க தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா?
1: அதுல ரன்னர் வாங்கியிருக்கேன். திருச்சியில என்னுடைய தந்தை வந்து பணிபுரிந்த போது அப்ப உறையூருக்கும் எங்களுடைய செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கும் அந்த தடுகுடு ரன்னர் வாங்கினேன். ஏன்னா அது அப்ப சந்தர்ப்பம் ஒவ்விய குச்சி மாதிரி இருப்பேன். ஆனாலும் அந்த திமிரி கொண்டு வரும்போது அந்த தடுகுடு குடி குடி குடி குடி குடி குடி குடி குடிக்கும்போது அந்த சொற்கதையே அவ்வளவு அழகா இருக்கு.
0: நீங்க சடுகுடு சொல்லும் பொழுதே எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா சிறு வயதுல விளையாண்டு இருப்பீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும்.
1: அதே போல வந்து எங்க தந்தை வந்து ரிசர்வ் போலீஸ் ஆயுத படையில இருந்தாரு. அப்ப வந்து அங்க வந்து ஹாக்கி ஃபுட்பால் கொடுப்பாங்க மாலை நேரத்துல அந்த போலீஸ்காருடைய பிள்ளைகளுக்கு. அதே போல வந்து பேட்மிண்டன், இதையெல்லாம் கை கால்களுக்கு அவ்வளவு சிறந்த விளையாட்டு.
0: உண்மை உண்மை.
1: இன்னைக்குதான் வந்து எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று விளையாட்டு விளையாடுறாங்க, கேரம் போர்டு விளையாடுனா அது வந்து உட்கார்ந்து கொண்டு விளையாடு ஒரு வீர விளையாட்டு கிடையாது. கை கால்களை அசைத்து கொண்டு நம்முடைய உடம்பு உடல் அந்த பொறுமை முக்கால் மணி நேரம் அந்த பள்ளியில படிக்கும் போது அந்த விளையாட்டுன்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல இந்த ஹாக்கி ஃபுட்பாலு அந்த ஜடுகுடு ஆடுறதுக்காக அந்த பிள்ளைக்கர் உண்டு கொடுத்து மகிழ்விச்சாங்க. அதுக்குன்னு ஒரு கோச்சர் இருப்பாங்க, டீச்சர், அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்போ எல்லாம் சுருங்கி போயிச்சு தம்பி. சரி, பள்ளிக்கூடத்துல கூட இன்றைக்கு வந்து அந்த விளையாட்டுகள் எல்லாம் கொடுக்கறது பால் மாறாங்க. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆர்வம் கிடையாது. ஆர்வத்தமா இருக்கணும். அந்த வேற விளையாட்டு சம்பவத்தை நீங்க குறிப்பிட்டு இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி தம்பி.
0: நன்றிங்க, பல தகவல்களை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காகவும் நன்றி.
1: நன்றி,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம்.
2: எங்கள் தோழருக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மா கலையரசு நல்லாப்பாளை.
0: சொல்லுங்க ஐயா.
2: வானொலி பாடாத நிலையில எனக்கு அந்த தலைப்பு தலைப்பு கொஞ்சம் சொல்லணும்.
0: தலைப்பு வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள்.
2: தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அது ஒரு காலத்துல நடைமுறை பழக்கத்துல இருந்தது. இப்ப நடைமுறையில இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கு. இனி அதை நம்ம எப்ப மீட்டு கொடுக்க போறோம் அப்படிங்கறதே ஒரு வினாக்குறியா இருக்கு. இந்த கபடி, அந்த கோட்டிப்புல்லு, அந்த இந்த கட்டம் போட்டு விளையாடுற அந்த விளையாட்டு அப்படி சொல்லி ஆண்கள் விளையாடுற விளையாட்டு, பெண்கள் விளையாடுற விளையாட்டு, குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு சொல்லி பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் இப்ப முழுமையா தொலைஞ்சு போச்சுங்கிற இடத்துக்கு நாம இப்ப வந்திருக்கிறோம். விளையாட்டுக்கான ஆர்வமும் கூட இப்ப குறைவுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்.
0: இப்ப எல்லாமே செல்போன்லயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, கேம்ஸ் மூலமா இல்லையா?
2: ஆமா, இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் ஆச்சுன்னா பொது விளையாட்டுன்னு அது என்னன்னு கேட்கிற அளவுக்கு இப்ப இருக்கிறோம் நம்ம.

0: உண்மைதான்.
1: விளையாடுவதற்கு மைதானங்கள் இருக்கின்றன, விளையாடுவதற்கு இளைஞர்கள் வாலிபர்கள் சொல்லி அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா விளையாடுவதற்கான ஆர்வம் தான் இல்லைங்கிற காலகட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்.
0: உண்மை.
1: இப்ப நம்ம சொல்ல போறோம், இந்த பல்லாங்குழி, தாயக்கட்டை, இது மாதிரி விளையாட்டுகள்லாம் மூத்த குடிமக்கள் விளையாடுவாங்க. சிறுமிகள் இளைஞர்கள் கூட இது மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறது உண்டு. அதுல இப்ப இல்லைங்கிற அளவுக்கு இப்ப குறைஞ்சு போயிருக்கு. பாரம்பரிய விளையாட்டுகள் தான் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா கூட, இப்ப கிராமங்கள்லயே மூத்த குடிமக்கள்லாம் இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்கிற சூழ்நிலை நாங்க நிறைய கிராமங்கள் தாங்க நாங்க கண்ணுல பாக்குறோம். ஏய், சொல்ல போன எங்க வீட்டுல பல்லாங்குழி இருக்கு, அதை விளையாடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. தாயக்கட்டைகள் இருக்கு சில வீடுகள்ல, வெட்டியா கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வெட்டியா தூங்குறாங்க, தொடுக்கை பேசல ஸ்டார்ட் பண்றேன் அது பண்றேன் சொல்லி அதுக்கு நேரத்தை வளர்த்துறாங்க. ஆனா இது மாதிரி விளையாட்டுகளை விளையாடுறதுல ஏனோ ஆர்வம் குறைஞ்சு போயிருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய விளையாடினால், ஒன்று கூடினால் உடல் நலம் நல்ல நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம், மனசு ரொம்ப மென்மையாகும். விளையாடுகிற போது தோழமை கூடுதலா இணையும். விளையாடுகிற போது ஒருவருக்கொருவர் அந்த பாச பிணைப்பு உண்டாகும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் வரும். ஆனா இதெல்லாம் விளையாட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிட்டு இருந்தால்தான் இப்ப கேள்விக்குறியா போயிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான வீடுகளை பாத்தீங்கன்னா, வீடுகள்ல குழந்தைகளை விளையாடுறது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அடிச்சு போட்டுட்டு வீட்டு உள்ளே கிடையாது, எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது, விளையாடலாம் போகக்கூடாது, கை காலம் உடைச்சுக்குவா காயம் வைக்குவா அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுறாங்க. அதனால இப்ப குழந்தைகளுக்கான விளையாட்டுங்கிறது ரொம்ப அருகி போயிருக்கு. மறுபடியும் விளையாட்டுகளுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கணும் சொன்னா, இப்ப இருக்கிற பெற்றோர்கள் முன்னுதாரணமா இருக்கணும், குழந்தைகளை விளையாட அனுமதிக்கணும். பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் என்ன, அந்த பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் இப்ப தொலைஞ்சு போனதுக்கான காரணம் என்ன, தொடுக்கை பீசல விளையாடுறதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், தோழமையா தோழி தோழர்களோட விளையாடு போற போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். இந்த தொடுக்கை பீசல கூகுள்னு ஒரு விளையாட்டு இருக்கு, இது அச்சத்தை மரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு சொல்றாங்க. அந்த விளையாட்டை நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் விளையாடுறாங்க, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க.
0: சரிங்க, நன்றி. அடுத்த நேயர்களுக்கும்
1: விஷயம் அப்படிங்கறத உணரணும். மறுபடியும் விளையாட்டு அதுக்கு உயிர் கொடுத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் முன்னாடி குழந்தைகளுக்கு விளையாட அனுமதி கொடுக்கணும்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கமா. இன்னைக்கு நீ தலைப்பு என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு?
2: ஆமா, விளையாட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்.
0: தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் அதை பத்தி சொல்லுங்க.
2: பாரம்பரிய விளையாட்டு வந்து சிட்டிங் விளையாடுவோம் நாங்க, டவர் தாண்டுதல், நாலு கட்டம், அந்த கட்டம் அந்த விளையாட்டுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். எட்டு கட்டம் இருக்கும், அந்த தெள்ளு விளையாடுவோம், தெள்ளு இந்த மண்பானை மண் சட்டி எல்லாம் உடஞ்சிடும், அதுதான் குப்பை. அப்போ இப்ப இப்ப குப்பைன்னா மழை மாதிரி இப்ப பாலித்தீன் பேப்பர்னால நிறைஞ்சிருக்கு, ஆனா அப்ப வந்து குப்பைகள்னா அந்த மண் ஓடுகள் தான் கிடக்கும். அந்த மண் ஓடுகளையுமே நாங்க என்ன செய்வோம், சின்ன சின்ன சில்லாக்கி அந்த எட்டு கட்டங்களை போடுவோம். எட்டு கட்டங்களை போட்டு அந்த சில்ல முட கட்டத்துல போட்டு அப்படி மிதிச்சு அது நொண்டி தள்ளி விடணும், தள்ளி விட்டு அதை தாண்டி மிதிக்கணும். இப்படி எட்டு கட்டத்திலயுமே தாண்டி மிதிச்சுட்டு கடைசியில தள்ளி விட்டு போய் மிதிச்சுட்டு, அப்ப அந்த எட்டு கட்டத்தை உணர்த்துறது, அந்த எட்டு கட்டங்களையும் நம்மளோட வாழ்க்கையிலுமே எட்டு கட்டங்களை தாண்டக்கூடிய தன்மை வாய்ந்ததாத்தான் மாறும். அந்த எட்டு கட்டங்களை விளையாடும். அதே மாதிரி தப்பா ரைட்டா விளையாடுவோம், அந்த எட்டு கட்டத்திலயுமே முடிக்கிது தப்பா தப்பா ரைட்டானு. அந்த விளையாட்டு விளையாடும் போதும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம, அதாவது ஆனா நம்ம கண்ணை முடிக்கிட்டு வாழ்றோம், அதுல இருந்து

0: அறியாமையில இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை தான் அது கொடுக்கும் அந்த கட்டத்துல. அதே மாதிரி பல்லாங்குழி விளையாடும் போதும் வாழ்க்கை இந்த கணக்கு விளக்கோட நம்ம வாழணும். இந்த பல்லாங்குழி விளையாடும் போது அது கணக்கு விளக்கோட நம்ம இருந்தாதான் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம கடன் இல்லாம இல்லாம வாழ முடியும்னு உணர்த்துற இந்த பல்லாங்குழி விளையாடுவோம். அப்புறம் தட்டாங்கல் விளையாடுவோம், அதுக்கு பாட்டே இருக்கு. அந்த தட்டாங்கல் விளையாட்டுல அந்த பாட்டு எப்படின்னா, நான் சிறு குழந்தையா இருக்கும்போது விளையாண்டது, இப்பவும் என் பேத்த பெரிய பேரம் பேத்திய தட்டாங்கல்லாம் வச்சிருக்கேன். அப்போ அந்த பாட்டு தமிழ்லயே வரும், ரொம்ப அழகா. மூடி உலகுள்ள உலகுள்ள சூரியன், சூரியன் தண்ணிக்கு சுதந்திரம் தண்ணிக்கு, நாட கழிச்சுக்கோ மாலைய போட்டுக்கோ, ரெண்டையாம் ரெண்டையாம் ஈய காப்பு தண்டையாம் ராமநாத கொண்டையாம், புகடு தக்கட்டு ஆசாரி வடக போனார் பூசாரி, நாங்கே நடந்து வா பாம்பே படந்து வா, ஐவாள் அறக்கு மஞ்ச தெய்வம் குளிக்கும் மஞ்ச, ஆக்குறு குருகுரு அள்ளி போட்ட வேக்கூறு, ஏழை பொண்ண ஜானகி என்ன கறி சமைச்ச, பல்லில்லாத கிழவனுக்கு பாவக்காய் சமைச்சு, முள்ளில்லாத கிழவனுக்கு முருங்கைக்காய் சமைச்சு, கிழவனுக்கு அவரக்காய் சமைச்சு, போகாத கிழவனுக்கு உடலங்காய் சமைச்சேன், கறி கறி அரிசி, கத்தாழ கத்தரிசி, அரிசி அரிசி, சிறு எண்ணெய் அரிசி, முத்துச்சம்பா அரிசி அப்படின்னு முடிப்போம். வாரவா
1: ஒரு வயதுல விளையாண்ட பாடல நீங்க இன்னும் இவ்வளவு வந்து ஒரு வரி விடாம ஞாபகம் வச்சிருக்கீங்க, வியப்பா இருக்குது.
0: அந்த பாட்டு படிப்பேனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு பூராமே வர்ற வரிகள் பூராமே ரொம்ப அற்புதமா இருக்கும். மாதிரி மூணு கட்டம் முடிஞ்சிருச்சுனாக்க அப்படி விளையாண்டுகிட்டே வருவான், வரவா வரவான்னு கல்ல தூக்கி போடுவோம் ஏழு கல்லு. அதுல வாரவான் எதிராளி வாரம் வாரம் சொன்னாங்கன்னா அப்படியே வாரி எடுக்கணும் மேல தூக்கி போட்டு, போரும் சொன்னா ஒண்ணு ஒன்னா எடுக்கணும், இந்த மாதிரி எடுப்பான். மூணு கட்டையும் விளையாண்ட பிறகு ஒரு சின்ன கட்டம் போட்டு வாய் பேசாம விளையாடணும். ஊமை பத பத சாமி சதசத, சன்னலோர் பின்னலோர், சாதி கெட்ட மன்னலோர், கடைசி ஊமைக்கு காடா வீடான்னு அந்த சின்ன கட்டத்துக்குள்ளயே ஏழு கட்டத்தையும் போட்டு அழுங்காம எடுக்கணும். இப்படி ரொம்ப நுணுக்கமான விளையாட்டுகள். அதே மாதிரி பூ பறிக்க வருகிறோம், இங்கிட்ட அஞ்சு அஞ்சு பேர், அங்கிட்ட அஞ்சு பேர் வச்சு அந்த அவங்க பலத்தை காமிக்கிறது கூட போட்டு, அந்த பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம், எந்த மாசம் வருகிறீர்கள், எந்த மாசம் வருகிறீர்கள், தை மாசம் வருகிறோம், யாரை விட்டு அனுப்பீர்கள், யாரை விட்டு அனுப்பீர்கள், இந்த இந்த பேர்ல உள்ளது இங்க ஒரு ஆளையும், அங்க உள்ள பேர் அங்க ஒரு ஆளையும் பலத்தை, அவங்க பலத்தை குறிக்கிற அந்த விளையாட்டு. அதே மாதிரியே ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூக்குது அப்படின்னு, பத்து குடம் தண்ணி ஊத்தி பத்து பூ பூக்குதுன்னு அப்படி டபக்குன்னு பத்து குடம் தண்ணி வர்றவங்களை டபக்குன்னு புடிச்சிருவான், மேல கையை வச்சிருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து குழுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவாங்க. இந்த பக்கம் ரைடு மாதிரி புடிச்சுருவாங்க பாவடைய பின்னாடியே, ஒரு பத்து பிள்ளையா இருந்தா கூட விளையாட முடியும். இது பூராமே என்னன்னா எந்த ஆயுதங்களுமே சண்டை சச்சரவு இல்லாம ஒரு காயங்கள் ஆகாம விளையாடுற விளையாட்டுங்கப்பா இது பூராமே.
1: மனதுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு இல்லையா?
0: ஆமா, கண் பயிற்சி, கண் பயிற்சி கொடுக்கும், கை பயிற்சி கொடுக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் விளையாட விடணும், எல்லாருக்குமே தெரியும், வயசானவங்களுக்கு பூரா தெரியும். ஆனா இப்ப சீரியல்ல மூழ்கி சிதைஞ்சு போயிருக்காங்க. சீரியல்ல இருந்து வெளியே வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தோம்னா நம்ம சமுதாயம் விளையாட்டு சமுதாயமா மாறுங்கிறது என்னோட கருத்து. நன்றிங்கப்பா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
1: நேர் நேரம் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அனைவரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பிளேயர் ஹோட்டல் இருந்து ஜோதிமணி நகர் பேசுறேன்
0: சார். சொல்லுங்கம்மா.
1: அதாவது இந்த பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நிறைய உண்டு. முன்னாடி அம்மா ராஜேஸ்வரி அம்மா சொன்னது போல நிறைய விளையாட்டுகள்லாம் பொழுதுபோக்க தெரியாது, பொழுது போறதா தெரியாது. நாங்கெல்லாம் லீவு நேரத்துல சனியாறு லீவானாக்கா காலையில எங்க பாட்டிப்பா கூட கூட்டிட்டு ஜோதிமா கூட்டாலும் கூட இந்த விளையாட்டு தான் முக்கியமா பங்கு எடுத்துருக்கு. அதுல வந்துட்டு இந்த கபடி விளையாட்டு பாத்தீங்கன்னாக்கா கபடி கபடி கபடின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு படிப்படி படிப்படின்னு சொல்றது முடி முடி முடி முடி முடி முடினு பண்ணாக்கா அதுல யாரு மாறாங்களோ அவங்க ஆயிடுவாங்க. இந்த போல அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வியர்வை எல்லாம் நிறைய வரும்போது நோய் நொடிகளா வராதுங்க. ரத்த ஓட்டம் சொல்லுவாங்க டாக்டர்கள் வந்துட்டு நிறைய இப்ப வந்துட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப வந்துட்டு எதுவுமே இல்லாத பிள்ளைங்க வந்துட்டு நிறைய விளையாண்டு இருந்தாங்க. இன்னும் பல்லாங்குழி இது வந்துட்டு நல்ல கணக்கு ஏன்னாக்கா

0: மூளைக்கு நல்ல வேலை செய்யற ஒரு விளையாட்டு இது. பல்லாங்குழி, ஏழு ஏழு காய் இந்த பிள்ளைய மட்டும் போட்டு ஏழு குழி அஞ்சஞ்சு காய் போடுறது, இதெல்லாம் நல்ல விளையாட்டு அது. இப்படி அதுக்கு பிறகு ஊஞ்சல் கட்டி விளையாடுறது, ஊஞ்சல் போடுவோம். அதுக்கு பிறகு கூட்டாஞ்சோறு விளையாடுறது, கூட்டாஞ்சோறு ஒரு ஏழு பிள்ளைங்க வந்துட்டு அல்ல பிள்ளைங்களும் நிறைய வீட்டுக்கு வீடு நிறைய இடம் பொருளுங்களாம் எடுத்துட்டு வருவாங்க. அது வந்துட்டு நிறைய மண்டைங்களா இருக்கும், பல்லாம் சட்டி பானைங்களாம் வச்சுட்டு செய்யறது, இது போல அப்புறம் கடை விற்கிறது, இப்படி எல்லாம் விளையாட்டா இருந்ததுங்க. ஆமா, என்னைக்கு வந்துட்டு பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட நானு சிமெண்ட் தரையில போட்டு பல்லாங்குழி என்னுடைய பேரண்ட் பேத்தி எல்லாம் விளையாடுவோம். என்னோட பேரை வந்துட்டு பிஎஸ்சி படிக்கிறாரு, பிஎஸ்சி இப்ப மூணாவது ஆண்டு படிக்கிறாரு, அதனால அவருக்கு படிப்பு விஷயம் இவருடைய பேத்தி அப்படி. அது கூட அப்புறம் பிள்ளைங்கள்லாம் நிறைய வரும்போது நாங்க விளையாடுவோம், நிறைய சொல்லி கொடுப்பேன், நீதி கதையெல்லாம் அதுல போகிறது உண்டு. இப்படி எல்லாம் அப்பத்தி விளையாட்டுங்கள்லாம் இப்ப கொஞ்சம் மாறி போச்சுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ரிங் அந்த ரீம்பால் விளையாடுவோம், இந்த ஸ்கிப்பிங் கயிறு, இந்த கயிறு தென்னங்கயிறுல வேற எந்த கயிறு நாங்கள் தொழில்நூல் போல இருக்கணும் அதை விளையாடுவோம். இந்த இல்லைனாக்கா தேங்காய் கயிறு தென்னங்கயிறு அதுல போட்டு விளையாடுறது, இந்த ஒரு பிள்ளை எதிர்க்க ஒரு பிள்ளை வந்து போறது ரெண்டு பேருமே குதிக்கணும், அதுல சித்தாம ஆமா சித்தாம ஒரு 50 தடவை குதிக்கணும். அது போல முச்சூடாது குதிச்சுனா நம்மளுக்கு கால் வலுப்படும், நல்லா இருக்கும் கழுத்து கை கால் இப்படி எல்லாம். அப்புறம் வந்து திருத்தறி பந்தம், திருநாள் பந்தம் என்ன சொல்றது, நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குதுங்க ஐயா. இந்த தட்டாங்கல்லு, தட்டாங்கல்ல வந்துட்டு சுத்தியிலையும் போட்டு விளையாடுறது, இதெல்லாம் விளையாண்ட காலம் போகுது. இப்ப வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா போங்க பாட்டி அதெல்லாம் நாங்க விளையாண்டது இல்லை, இப்ப வேற விளையாட்டான் சொல்லுவாங்க. அந்த போல நாங்கெல்லாம் சொன்ன விளையாட்டுகள்லாம் இப்ப கொஞ்சம் மாறிதான் போயிருக்குங்க ஐயா. இப்ப திருமண போல வந்தாக்கா பிள்ளைங்களுக்கு நல்லதே, இப்ப எங்க வரப்போகுது, கொஞ்சம் இந்த கிரிக்கெட்டு தான் பாக்குறாங்க. திருமணம் இந்த பிள்ளைங்க வந்துட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா சைக்கிள் எடுத்துன்னு போகுதுங்க வருதுங்க, அதே இஷ்டத்துக்கு போகுதுங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாதுங்க, இப்படி போகுது. நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். இதே பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நலமறை ஆவல்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நன்னா இருக்கிறோம். நீங்கெல்லாம் சேமமா இருக்கீங்களா?
1: நாங்க சேமமா இருக்கோம். என்ன நீங்க நிகழ்ச்சியில தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நிறைய இருக்கிறது பாரம்பரிய விளையாட்டுகள், கபடி இருக்கிறது, அப்புறம் வந்து கொக்கோ விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு உண்டு, அப்புறமா நிறைய நிறைய விளையாட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு நிறைய அறிக்கை போயிட்டே இருக்குது. பெண்களுக்கு வந்து பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறது. அப்புறம் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் ஆட்டம் இருக்கிறது. அப்புறம் வந்து பல்லாங்குழி, பல்லாங்குழியில் மட்டம் பார்த்தேன் பாட்டு உண்டு பாத்தீங்களா, அப்படி பல்லாங்குழி ஆட்டம் எல்லாம் பெண்களுக்கு இது நிறைய இருக்கிறது. அப்புறம் கோலி இருக்கிறது, கில்லி இருக்கிறது, அப்புறம் வந்து மரக்குரங்குன்னு ஒரு விளையாட்டு உண்டு பாருங்க, அது மரக்குரங்குன்னா மரத்துல ஏறிந்து ஒளிஞ்சுட்டு இருப்பா, கீழே இருந்து கண்ணை கண்டுபிடிக்கணும், அப்படி நிறைய நிறைய விளையாட்டு இருக்கிறது. விளையாட்டுன்னா சாதாரண விளையாட்டு இல்லையா, நாமெல்லாம் விளையாட்டு பிள்ளையா இருக்கிற எல்லா விளையாட்டு பாத்தீங்களா, இப்ப உள்ள சந்தேகர்களுக்கு அந்த அந்த விளையாட்டுனா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதாவது அலைபேசியிலதான் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து நிறைய நீச்சல் கூட ஒரு விளையாட்டு கூட சொல்லு, நீச்சல் போட்டி எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு காலகட்டத்துக்கு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு அது கூட விளையாட்டோட விளையாட்டோட ரகம் தானே. அப்புறம் வந்து இந்த அந்த காலை ஒரு காலை கெட்டிண்டு அப்படி ஓடுறது, அப்புறம் சாக்குக்குள்ள தண்ணி நுழைச்சுட்டு தலை மட்டும் தெரிய முடியாது அப்படி ஓடுறது, அப்புறம் வந்து அந்த ஸ்பூன்ல வந்து எலுமிச்சையை வச்சுட்டு அப்படி ஓடி அந்த ஸ்ட்ரைட்டா போய் ஒரு எல்லையை தொடுறது, அப்புறம் அந்த சடுகுடுல வந்து கபடி கபடி கபடி கபடின்னு சொல்லிட்டு அந்த அந்த போடுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன உச்சக்கட்டத்துல ரொம்ப அருமையா இருக்கும். அது அந்த சினிமால கூட காணிச்சிருப்பாங்க, வாடி வாடி இவண்டா தம்பாடி தங்கர பக்கத்தில காத்திருக்கின் பாடி, அது பெண்கள் விளையாட்டுறதா காமிச்சிருப்பாங்க. பண்டார் குடும்பத்துல சரோஜினி வீமாவும் மணிமாலாவும் கோரஸா விளையாடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது அந்த பாடல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்து போறது பாருங்க. ஏன்னா வந்து நாம வந்து விளையாட்டு பிள்ளைச்சு அந்த காட்சி எல்லாம் பாக்கிறது, ஓஹோ நாமளும் இதே மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும். அப்புறம் சம்மர் சீசன்ல நிறைய விளையாட்டு கிரவுண்ட்ல நிறைய விளையாட்டு

0: சிந்து அப்படியே ஓடி அந்த ஸ்ட்ரைட்டா போய் ஒரு எல்லையை தொடுறது. அப்புறம் அந்த சடுகுடுகளை வந்து கபடி கபடி கபடி கபடின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல சரோஜதீபமாவும் மணிமாலாவும் கோரஸா விளையாடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது அந்த பாடல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்து போறது பாருங்க. ஏன்னா வந்து நாம விளையாட்டு விளையாடுறது அந்த காட்சி எல்லாம் ஓஹோ நாமளும் இதே மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும். அப்புறம் சம்மர் சீசன்ல நிறைய விளையாட்டு கிரவுண்ட்ல நிறைய விளையாட்டு விளையாடுவோம். அப்புறம் வந்து கில்லிங்கிறது பாருங்க, கெதியில மூணு வகை உண்டு பாருங்க. அதாவது பெரிய குச்சியை வச்சுட்டு சின்ன குச்சியை தட்டி தட்டி தட்டி சாப்பிட்டோம் அதே மாதிரி முக்கோணி ஐத்து கோணி ஆரஞ்சு அப்படின்னு அது பத்து வர சொல்லுவாங்க. அது ஸ்பீடா சொல்லி வர்றதுக்கு அதுல வந்து வின் பண்றவங்க அவங்கதான் வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து கில்லியில வந்து அந்த அதாவது நிலத்தை தோண்டி அதுல சின்ன குழி வச்சு அந்த குச்சி அதுல வச்சு அந்த கம்பை வச்சு அப்படி தோண்டி விட்டு அது எவ்வளவு ஹைட் போறதோ அது கூட ஆமா. அது இந்த விளையாட்டு பிள்ளைங்க வந்து சிவாஜி கணேசன் ஆடுறதா காணிப்பாங்க. அப்படி நிறைய நிறைய விளையாட்டு இருக்குது, நிறைய விளையாட்டு அருகி போயிட்டு நீங்க சொல்றது எனக்கு ஒரு ஒரு கால வந்து சிலவங்க கெட்டியே விட்டுருவாங்க, என்ன உங்க காலை எடுத்து கெட்டி அந்த நொண்டி நொண்டி போய் இன்னொருத்தர பிடிக்கணும். அப்ப கண்ணை பொத்திக்கிட்டு கண்ணை பொத்தின்னு இருப்பாங்க, ஓவரால் இங்க இருந்திருப்பாங்க. கள்ளம் போலீஸ் அப்படிதான், கள்ளம் போலீஸ்ங்கிற விளையாட்டு
1: விளையாட்டு
0: ஆமா அது வந்து கள்ளன் போலீஸ்ங்கிற ஒரு விளையாட்டு உண்டு. கண்ணா மூச்சி ஆட்டம் சொல்லிடுறாங்க கணிப்பாங்க. அப்படி நிறைய அதாவது தமிழ் விளையாட்டுகளை வந்து அந்த காலத்துல வந்து சினிமா எல்லாம் நிறைய எடுத்திருந்தாங்க பாருங்க. அந்த படத்துல கூட ஒரு சில விளையாட்டுகள் கணிப்பாங்க, அஜித் மம்முட்டி ஐஸ்வர்ய ராய் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நிறைய விளையாட்டு எனக்கு மறந்து கொடுத்து நீங்க கேட்ட மாதிரி எனக்கு எனக்கு இணைப்பு கிடைத்த மாதிரி நீங்க கேட்டீங்க. பதிவு போடலைன்னு நினைக்கிறேன், பதிவை தேடி திரி பார்த்தேன் என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு.
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள்
0: நீங்க சொல்றது புரியாது. அப்புறம் வந்து அந்த மொபைல் அதாவது இந்த நம்பர் கூட அதாவது போன் நம்பர் கூட எனக்கு 40-50 கொடுத்தாங்களா, 30-40 கொடுத்தாங்களா.
1: நன்றி நன்றிங்க, நன்றி
0: நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து நம்ம இப்ப ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்னைக்கு நாம வந்து நேர் நேரம் நிகழ்ச்சியில தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் வந்து தொடர்ந்து பல அருமையான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னே ஜல்லிக்கட்டை சொல்லலாம். இது சங்ககாலம் முதல் நடைபெற்று வரும் ஒரு வீர விளையாட்டாகவும் கருதப்படுது. இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பெயரில் ஜல்லிக்கட்டு குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம வந்து பார்க்குறோம். இது வெளிப்படுத்தும் விளையாட்டாகவும் வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இது தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்துது, தைரியத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விளையாட்டு முறை, இது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, அலங்கரிக்கப்பட்ட காளைகள் மக்கள் கூட்டத்தின் முன் வந்து அவிழ்த்து விடப்படுது. வீரர்கள் பலர் வந்து காளையின் திமிலை பிடித்து குறிப்பிட்ட தூரம் வரை பிடித்து இழுத்து கொண்டு போவாங்க. கடைசியாக யார் வந்து காளையை அடக்குறாங்களோ அவர்கள் தான் வீரனாக அந்த காலத்தில் கருதப்பட்டது உண்டு. இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு விளையாடுறது மூலமாக வீர உணர்வு வந்து மக்கள் மத்தியில் வளர்க்கப்படுது, உடல் வலிமை பெறுது, தமிழர் பண்பாட்டை வந்து உலகிற்கு எடுத்துரைக்க வந்து இந்த ஒரு விளையாட்டு வந்து பயன்படுது. இது மாட்டு இனங்களை, குறிப்பாக நாட்டு மாடு இனங்களை கூட பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம். சிலம்பம் வந்து தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிலம்பம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழர்களால் விளையாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு போர்க்கலை வாய்ந்த ஒரு விளையாட்டாக கருதப்படுது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் படைகளில் சிலம்பம் முக்கிய பயிற்சியாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மூங்கில் கம்புகளை பயன்படுத்தி பல்வேறு தற்காப்பு மற்றும் தாக்குதல் முறைகள் வந்து இதில் வந்து பயிற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நன்மைகள், இந்த சிலம்பம் விளையாடுறதுனால என்ன நன்மை நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா, உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்குது, மன ஒருமைப்பாடு வளர்க்கப்படுது, தற்காப்பு திறன் வந்து கிடைக்குது, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து இன்னும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேர்கள், நீங்களும் வந்து கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உடனே அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு எங்களோட உடனே நீங்கள் வந்து பேசி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு அழையுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நாம வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம்.

கொழுப்படுத்தா அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ண

தெரியும், அதுல உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒழிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

இது நேர் நேரம் நிகழ்ச்சி. நேரம் 11:50 21 நொடிகள். இன்னைக்கு நம்ம நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதை பற்றி தான் நம்ம வந்து நேயர்களோட பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கபடி. கபடி அப்படிங்கிறது தமிழர்களின் ஒரு தொன்மையான குழு விளையாட்டாக நமக்கு அறியப்படுது. இது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இரண்டு அணிகள் வந்து மைதானத்தில் எதிரெதிராக நின்று மோதுவாங்க. ஒரு வீரர் கபடி கபடி அப்படின்னு சொல்லிக்கொண்டே எதிரணிக்குள் சென்று வீரர்களை தொட்டுட்டு திரும்பணும். அவங்க வரலை அப்படின்னா அவுட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த கபடி விளையாடுறது மூலமாக என்ன சிறப்புகள், என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கபடி விளையாடுறது மூலமாக அது விளையாடுறவங்களுக்கு மூச்சு பயிற்சியை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழு ஒற்றுமையை வளர்க்கிறது, தைரியத்தை ஊக்குவிக்குது. அடுத்ததாக பல்லாங்குழி. பல்லாங்குழி அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக அந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடுவாங்க. இது மரத்தால் செய்யப்பட்ட பலகையில் 14 குழிகள் இருக்கும். அதில் புளியங்கொட்டை அல்லது சோழிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. விளையாடும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொட்டைகளை குழிகளில் நகர்த்தி அதிக எண்ணிக்கையில் சேகரிக்கிறது தான் இந்த விளையாட்டுடைய மெயின் நோக்கமே. அதாவது நன்மைகள், இந்த பல்லாங்குழி விளையாடுறது மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, கணித திறனை நம் இந்த விளையாட்டு மூலமாக விளையாடுறது மூலமாக வளர்த்துக்கொள்ள முடியும். நினைவாற்றலை அதிகரிக்குது, கவனச்சிதறலை வந்து நமக்கு வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெரும்பாலும் கிராமப்புறங்களில் விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாயம். தாயம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு 4 உறுப்பினர்கள் இருந்தால் கூட விளையாடக்கூடிய விளையாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, விளையாடும் முறை, இந்த தாயம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, தாயக்கட்டைகளை உருட்டி எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து காய்களை நகர்த்தணும். இது விளையாடுறது மூலமாக என்னெல்லாம் நன்மைகள் நடக்குது அப்படின்னா, தாயம் விளையாடுறவங்களுக்கு பொறுமை குணம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றாங்க. திட்டமிடும் திறன் வந்து மேம்படும் அப்படிங்கிறாங்க. குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அடுத்த விளையாட்டு கில்லி. கில்லி என்பது கிராமப்புறங்களில் பெரும்பாலும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. ஒரு பெரிய குச்சி, சிறிய குச்சி இருக்கும். இந்த சிறிய குச்சியை பெரிய குச்சியால் அடித்து தொலைவில் அனுப்பணும். இதுதான் கில்லி. இந்த விளையாட்டை விளையாடுறது மூலமாக கை மற்றும் கண் ஒருங்கிணைப்பு மேம்படுது, உடல் சுறுசுறுப்பாகுது, விளையாட்டு ஆர்வத்தை வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு பாடலை கேட்கலாம்.

தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக அதில் உரியடி. உரியடி அப்படிங்கிறது பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களில் நடைபெறும் ஒரு விளையாட்டாக வந்து கருதப்படுது. உயரத்தில் ஒரு மண்பானை கட்டியிருப்பாங்க, அதை கண்ணை கொட்டி கொண்டு அடிக்கிறது தான் அந்த உரியடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது விளையாடுறது மூலமாக கவனம் அதிகரிக்குது, தன்னம்பிக்கை வளருது, மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருது. அதே போல் கயிறு இழுத்தல் போட்டி விழாக்களில், விழாக்காலங்களில் வந்து பார்த்தோம்னா கயிறு இழுப்பாங்க. இரண்டு பெரும் குழுக்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்க, இரண்டு அணிகள் வந்து கயிற்றின் இரு முனைகளையும் பிடிச்சு இழுக்கிறது தான் கயிறு இழுத்தல் போட்டி. இதுவும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கிராமப்புற விளையாட்டாக தான் கருதப்படுது. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, உடல் வலிமை அதிகரிக்கும், குழு ஒற்றுமை வளரும், போட்டி மனப்பான்மை உருவாகும். அதுபோல் பம்பரம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு எது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டோம்னா பம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிற்றை பம்பரத்தில் சுற்றி வேகமாக சுழற்றுறது தான் அந்த விளையாட்டு. கவனத்திறன், கை இயக்கம் மேலாண்மை, பொறுமை, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பரம் மூலமாக நமக்கு வந்து வளர்த்துக்கொள்ள முடியும். கோழி விளையாட்டு, கண்ணாடி கோழிகளை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு தான் வந்து இந்த கோழி விளையாட்டு. இதன் மூலமாக குறிப்பார்க்கும் திறன், கணக்கிடும் திறன், கவனம் ஈர்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஏழுக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விளையாட்டு, ஏழுக்களை அடுக்கி பந்து அடித்து வீழ்த்துறது தான் இந்த ஏழுக்கள் விளையாட்டு. உடல் இயக்கம், குறிப்பார்க்கும் திறன், குழு ஒற்றுமை இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இது இருக்குது. அடுத்ததான் பரமபதம். பரமபதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு விளையாட்டாகவும் இது அமைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் நமது முன்னோர்களின் அறிவு, வீரியம், ஒற்று மற்றும் பண்பாட்டின் சின்னங்களாக கருதப்படுது. ஜல்லிக்கட்டு, சிலம்பம், கபடி, பல்லாங்குடி, தாயம், கண்ணாம்பூச்சி, பம்பரம் போன்ற விளையாட்டுகள் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த விளையாட்டுகளை அறிந்து கற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். பள்ளிகளிலும் சமூக விழாக்களிலும் இவ்விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக தரணும். அப்போ தான் தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாட்டு செல்வமும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கும். பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாப்போம், தமிழர் பண்பாட்டை போற்றுவோம்.

0: நேர்களை நிறைவு பெறுகிறது நேர் நேரம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நேயர்களுக்கு நண்பகல் வணக்கம்.
3: இந்த வாரம் துலாக்கோல் நிகழ்ச்சியில முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
4: முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, பிள்ளையார்குப்பம் பாகூர் கொம்யூன் முருகன் கோவில் தெரு எம் ஜோதிமணிநாதன் அவர்கள் தான். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த மாதம் 12 அன்று ஒளிபரப்பான ஓவியம் பேசுகிறது சித்திரம் மிகவும் சிந்தனைக்கு உகந்த சொற்கள் உலா வந்தன. ஆமாங்க, பழமொழி சொல்லார்கள், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள். அதுபோல் ஓவியம் என்பது பார்த்தும் தீட்டுவது, பாராமலும் கற்பனையில் மனதுக்கு பிடித்த ஓவியம் தீட்டுவது. ஆனால் இயற்கை ஓவியம், ஆன்மீக ஓவியம், இன்னும் பல்வேறு ஓவியங்கள் நம் கண்முன் நிற்பது உயிர் பெற்ற ஓவியம் போல் அன்றும் இன்றும் என்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கிய நமது நிலையத்தார்களுக்கு நன்றி என்று எழுதியிருக்கின்றார்.
3: அடுத்ததாக, சென்ற மாதம் 18 அன்று காலை 7:02 ஒலிபரப்பான அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியை பற்றி தெல்லாரில் இருந்து நாபானு என்கிற நேயர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
4: தெல்லாரு நாபானு அவர்கள் ஒரு கடிதம் மட்டும் எழுத மாட்டாரு, நிறைய கடிதம் இருப்பாரு. இன்றைய நிகழ்ச்சியில் அவர் முதல் கடிதம் இல்லைங்களா?
3: ஆமா. அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டேன், சூரிய மண்டலத்திற்கு அப்பால் என்கிற தலைப்பில் கோபால் சார் அவர்களுடன் மாணவர் சந்துரு உரையாடுவது போல வியக்கத்தக்க பல்வேறு விஷயங்களை இந்த சித்திரம் விளங்க வைத்தது. எழுதியளித்து பங்கேற்றோருக்கு நன்றி என்று எழுதியிருக்கிறார். மேலும் உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்க நாடு, நாசாவின் விண்வெளி ஆய்வு நடத்தி வரும் ஆய்வுகள் கற்பனையே செய்ய முடியாத வகையில் இருக்கின்றன. சூரிய மண்டலத்தில் உள்ள வியாழன் சனி கோள்களில் நடைபெறும் ஆய்வு ஒருபுறம் இருக்க, சூரிய மண்டலத்தை கடந்து வெளியே 1300 கோள்கள் உள்ளதாக அறிந்துள்ளனர். வேற்று கிரகவாசிகள் நம் பூமிக்கு வர உதவும் வகையில் தங்கத்தகடு ஆய்வுக்களத்தில் அமைத்துள்ளனர் என்பதெல்லாம் ஏதோ மாயாஜாலம் விந்தை போல தெரிகின்றது. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சினி அதில் சிற்றெரும்பு என்பார் நம் பாரதிதாசனார். இதுதான் என் நினைவுக்கு வந்தது. வளமான இந்த பூமியில் உறைந்திருக்கும் வளத்தை போற்றி நதிகளை இணைத்து எல்லாரும் எல்லாமும் பெற்று இனிமையாக நட்போடு வாழ பாதை ஒன்றை காண அறிவியலார் அன்பு பாதையில் செல்லலாமே. அன்பான நேயர் ந பானு என்று கடிதத்தை முடித்திருக்கிறார் இந்த நேயர். அடுத்த கடிதம் எந்த நிகழ்ச்சியை பற்றி யார் எழுதியிருக்காங்க?
4: பிள்ளையார்குப்பம் பாகூர் கொம்யூன் முருகன் கோவில் தெரு எம் ஜோதிமணிநாதன் தான். புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த மாதம் 18 அன்று ஒலிபரப்பாகிய டெக் குரு நிகழ்ச்சியில் மருந்தாகும் தாவரம் குறித்து விளக்கம் அளித்தார் டாக்டர் லோகநாதன் அவர்கள். ஒவ்வொரு தாவரங்களும் நோய் தீர்க்கும் மருந்தாகும். அன்று மக்கள் மருத்துவர்களை நாடுவதில்லை, பலவித தாவர இலைகள், பூ, பட்டைகள் என பல்வேறு நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தினார்கள். சிறுதானிய உணவுகள், கீரை வகைகள், இவைகளை உடலுக்கும் மனதுக்கும் ஏற்றவாறு பயன்படுத்தினார்கள் என்றும், நம் பயன்பாட்டிற்கு நெருங்கிய உறவு முறைகள், தாவர வகைகள் நல்ல கருத்துக்களை வழங்கிய அவர்களுக்கும் உடன் நமது நிலையத்தார் அவர்களுக்கும் நன்றி என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க, எங்கிருந்து?
3: இதே நேயர், அதாவது பிள்ளையார்குப்பத்தில் இருந்து எம் ஜோதி முனிநாதன் என்கிற இதே நேயர்.
4: எந்த நிகழ்ச்சிக்கு?
3: சென்ற மாதம் 19 அன்று ஒளிபரப்பான வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளியம்மன் திருக்கோயில் சித்திரம், இந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க. வழக்கம் போல நிலையத்தாருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சென்ற மாதம் 19 அன்று ஒலிபரப்பான வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளியம்மன் திருக்கோயில் சித்திரம் கேட்டேன், மிக மிக அற்புதம். இதில் சங்கராபரணி ஆறு பற்றியும் இத்திருக்கோயில் குருக்கள் கூறிய கருத்துக்களும், சந்திரமௌலீஸ்வரர் எழுந்தருளியதையும், மும்மூர்த்திகள் எழுந்தருளியதையும், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களின் பாடல்கள் பற்றியும், திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடல் பற்றியும், இன்னும் பல்வேறு

0: கருத்துக்களையும் இந்நிகழ்ச்சியில் பதிவு செய்தார்கள். மனதிற்கு இதமளித்தது. எழுதிய ஐயா அவர்களுக்கும் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய நமது நிலையத்தார் அவர்களுக்கும் நன்றி. அருமையானதொரு நிகழ்ச்சி, பாராட்டுக்கள் என்று இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: அடுத்ததா நான் முன்னவே சொன்னேன் இல்லைங்களா, தெல்லாரு நாபானு கடிதங்களை வரைஞ்சி தெளிடுவாருன்னு.
0: அதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியும் விரிவான, அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட தெளிவாக கேட்டு நமக்கு எழுதியிருக்காரு.
1: ஆமாம், இவர் எழுதினார்னா அந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை ஒவ்வொன்றா குறிப்பிட்டு நுணுக்கமாக சொல்கிறதுல இவர் ஒரு தனி திறமை தான். இந்த கடிதம் தெல்லாரு நாபானு அவர்கள் தான் எழுதினது. கடந்த 20ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நமது நிலையம் தயாரித்தளித்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மின்துறை சார்ந்த பழுதுபார்ப்பாளர் வேல்முருகன் அவர்களுடன் நம் நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் நிகழ்த்திய உரையாடல் கேட்டேன். பட்டப்படிப்பு, அலுவலக வேலை, மாதச் சம்பளம் என்ற நிலையில் வாழாமல் இதுபோன்ற கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு வாழ்வில் ஒரு சமுதாயத்தினரும் நாட்டில் உள்ளனர், அவர்களுக்கு ஆக்கம் அளித்து மேலும் அவர்கள் தொழில் முன்னேற்றமடைய இதுபோன்ற ஊக்கம் தரும் உரையாடல் அவசியமே. பேட்டியளித்தவர், தொழிலில் நேர்மையோடு இருக்க வேண்டும், வேலைக்கேற்ற கூலியை கேட்டு பெற வேண்டும், நம்முடைய அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார். பேட்டி எடுத்தவர் உரிய கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற வைத்தார். நிறைவாக பொருளாதாரத்தில் உயர வேண்டும், பலரையும் நாம் உயர்த்த வேண்டும் என்று அவரை பாராட்டி வாழ்த்துக்குரியமை அருமை. தொடரட்டும் இதுபோன்ற சேவைகள். அன்புடன் தெல்லாருனா பானு அப்படின்னு எழுதியிருக்கின்றார்.
0: அடுத்ததா யார் எழுதியிருக்காங்க?
1: தெல்லாருனா பானு எப்படி நிறைய கடிதங்கள் எழுதுகிறாரோ அவருக்கு போட்டியாக பிள்ளையார்குப்பம் பாகூர்கோமியின் முருகன் கோயில் தெரு எம் ஜோதி முனிநாதனும் போட்டி போட்டுக்கொண்டு எழுதுகின்றார். இருவருக்கும் நன்றி கூட நம்ம சொல்லிக்கலாம். புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த மாதம் 21ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான கவிதை சோலை நிகழ்ச்சியில் தன்னுடைய கவிதைகளை வழங்கினார் தர்மர் பழனிசாமி அவர்கள். இதில் வெப்பமயமாதல், பசுமை குடில் படலம், பச்சை குடில் வாயுகள், அடிக்கீழ் நீராவி கூடுகள், கீழடுக்கு ஓசோன் குடில், புறவுதா கதிர், தோல் கரும்புள்ளி தோன்றும் தோற்றம், தலைமுடி உயிரணுக்கள் உதிரும் தோற்றம், கண்புற நோய் தோற்றம், அத்தனையும் கவிதைகளில் தலைப்புக்கேற்றவாறு பொருள்கள் அமைந்தன. கவிதை வரிகளை எழுதிய ஐயா அவர்களுக்கும் நமது புதுச்சேரி வானொலிக்கும் என் நன்றி வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார்.
0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
1: எந்த நேயர்?
0: மதுரை மணிநகரத்தில் இருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 10ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு ஒலிபரப்பான கெட் செட் கோ நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். இதில் நமது உடலில் உள்ள வைட்டமின்கள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் வெகு சிறப்பாக அறிந்து கொள்ள முடிந்தது. நாள்தோறும் புதுவை பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியே கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்களின் கருத்து கடிதம் இடம்பெறும் துலாக்கோல் நிகழ்ச்சி எப்போது ஒலிபரப்பாகி வருகிறது என்பதை நிகழ்ச்சியின் இடையிடையே கூற வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு கேள்வியோடு முடித்திருக்கிறார் இந்த கடிதத்தை.
1: சோ சண்முக சுந்தரம் நேயர் அவர்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இதை நாங்கள் வாரந்தோறும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றோம். தாங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு கடிதங்கள் மூலமாக இன்னும் நிறைய நிகழ்ச்சி குறித்த தகவல்களை அனுப்புங்கள். அடுத்ததா என்ன நிகழ்ச்சிக்கான கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
0: தெல்லாரில் இருந்து நாபானு என்கிற நேயர் தான் எழுதியிருக்காங்க.
1: நிறைவான கடிதம் சொல்றேங்க.
0: இன்றைய இந்த வாரத்தில் இதுதான் நிறைவான கடிதம். சென்ற மாதம் 25ஆம் தேதி அன்று காலை 7:02 ஒலிபரப்பான விளையாட்டுக்களம் நிகழ்ச்சி பற்றியது. விளையாட்டுக்களம் நிகழ்ச்சி கேட்டேன். இந்த நிகழ்ச்சியில் வாலிபால் விளையாட்டு நிபுணர் டி நாராயணன் அவர்களுடன் நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல்கள் அருமை. இளைஞர்கள் திசை மாறி செல்வதற்கு தற்பொழுது நிறைய வழிகள் உள்ளன. இவைகளில் இருந்து மீண்டு வர பள்ளிப்பருவத்திலேயே அவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். இதனால் அவர்களின் உடலும் மனமும் நலமாக இருக்கும். இதற்கு வாலிபால் விளையாட்டில் உள்ள வசதி வாய்ப்புகளை

0: நிபுணர் நன்கு விளக்கினார். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவசியம் கேட்க வேண்டிய உரையாடல் இது என்றால் அது மிகையல்ல. தொடரட்டும் தங்களின் சேவை, நன்றி என்று எழுதியிருக்கிறார். மேலும் மற்றொரு நிகழ்ச்சி பற்றியதையும் அதே கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அதே நாளன்று நண்பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான டெக் குரு நிகழ்ச்சி பற்றியது. இந்த நிகழ்ச்சியில் மருந்தாகும் மூலிகைகள் என்ற தலைப்பில் முனைவர் மூலிகை மருத்துவர் லோகநாதன் அவர்களுடனான நமது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் பயனுள்ளதாக இருந்தது. ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு மந்திர ஒளி உள்ளது என்பது போல ஒவ்வொரு தாவரத்திலும் ஒரு மருத்துவ குணம் மறைந்துள்ளது. விவசாயிகள் மூலிகை சாகுபடி செய்து லாபம் ஈட்டலாம். அதற்கான மூலிகை எவை எவை, காயக்கல்பம் என்றால் என்ன, உடல் ஆரோக்கியமே மனித வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். எளிய மூலிகைகளான முடக்கத்தான், வல்லாரை, கற்பூரவல்லி, துளசி, தூதுவளை போன்றவற்றின் பயன்களையும் எடுத்து கூறினார்கள். நல்ல உரையாடல், பயனுள்ள நிகழ்ச்சி, பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கிறார் இந்த நேயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி மற்றும் 102.8 FM ரெயின்போவில் தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பு செய்கின்றோம். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு கடிதம் மூலமாகவோ aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ
0: மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதலாம்.
1: கடிதம் மூலம் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை எழுத வேண்டிய முகவரி சொல்லணுங்களா?
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கடிதங்கள் மூலம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.
0: ஸ்ரீனிவாச முருகன்,
1: எஸ் ஜெயஸ்ரீ.
0: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளி
5: அறிவிப்புகள் உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் சினமடையாதே சீறி விழாதே. ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. இயற்றியவர் எம்எம் தண்டவாணி தேசிகர் அவர்கள். கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, இன்றைய வகுப்புல சினமடையாதே சீறி விழாதே அப்படின்னு தொடங்குற எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்களுடைய பாடல் ஒன்று சொல்லித்தர இருக்கேன். இது பகுதாரி ராகம், ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த எம்எம் தண்டபாணி தேசிகர் வந்து சமீப காலத்த வாகியக்காரர் தான். 1908 பிறந்து 1972 காலமானார். அவர் வந்து தமிழிசை பாடகர்னு சொல்லலாம். இந்த நந்தனார், பட்டினத்தார், தாயுமானவர், மாணிக்க வாசகர், திருமழிசை ஆழ்வார் இப்படிங்கிற தமிழ் படங்கள் அந்த காலத்தில் வந்து நடிகர்கள் பாட தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நிறையா பாட்டு பாடி பாடி நடிப்பாங்க. அந்த காலத்து படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்கார். ஸோ இந்த பாடலோட சிறப்புன்னு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இது வந்து எந்த கடவுளை பற்றியும் இல்லை, ஒரு பொது பாடல், ஒரு அறிவுரை மாதிரியான பாடல். நம்ம ஜென்ரலி நம்ம தியாகராஜரோட பாடலோ இல்லை வேற மும்மூர்த்திகள் சாங், தமிழ் மும்மணிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு கடவுளை பற்றி அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலோட சாகித்யம் எழுதிக்கோங்க. சினமடையாதே சீறி விழாதே. பல்லவி.
1: சினமடையாதே சீறி விழாதே.
2: சிறந்த குணங்களை சிதற விடாதே.
1: சிறந்த குணங்களை சிதற விடாதே.
2: அனுபல்லவி. மனம் போன போக்கினில்,
1: மனம் போன போக்கினில்
2: போக விடாதே,
1: போக விடாதே.
2: மாபெரும் புகழ்வரின்,
1: மாபெரும் புகழ்வரின்
2: மகிழ்ந்து துள்ளாதே,
1: மகிழ்ந்து துள்ளாதே.
2: அடுத்த சரணம். அற்பரை போய்,
1: அற்பரை போய்
2: அடுத்து,
1: அடுத்து
2: உன் அறிவை விற்காதே,
1: உன் அறிவை விற்காதே.
2: அறிவுடை பெரியோரை,
1: அறிவுடை பெரியோரை
2: அவமதிக்காதே,
1: அவமதிக்காதே.
2: கற்பனை உலகினில்,
1: கற்பனை உலகினில்
2: கனவு காணாதே,
1: கனவு காணாதே.
2: காலம் கடந்த பின் கண் விழிக்காதே,
1: காலம் கடந்த பின் கண் விழிக்காதே.
2: இப்போ இவர் சொல்கிற கற்பனை உலகினில் கனவு காணாதேக்கும் நமக்கு அப்துல் கலாம் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்பயுமே கனவு லோகத்தில் மிதந்துக்கிட்டு ஃபேக்டை வந்து மறந்துடக்கூடாது, அந்த ஒரு மீனிங்கில் அவர் சொல்கிறார். எதையுமே அந்த காலத்தில் செய்யணும் இல்லையா, நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். அதுக்காக அவர் சொல்கிறார், காலம் கடந்த பின்பு கண் விழிக்காதே அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ராகம் பகுதாரிங்கிறது வந்து 28வது மேலக்கர்த்தாவாகிய ஹரிகாம்போஜில ஜன்யம். இதில் அமைஞ்சிருக்கிற சுரஸ்தானங்கள் ஷஜம்,
1: சஜம்,
2: அந்தரகாந்தாரம்,
1: அந்தரகாந்தாரம்,
2: சுத்த மத்தியமம்,
1: சுத்த மத்தியம்,
2: பஞ்சமம்,
1: பஞ்சமம்,
2: சத்துஸ்ருதி தெய்வதம்,
1: சத்துஸ்ருதி தெய்வதம்,
2: கைசிகி நிஷாதம்,
1: கைசிகி நிஷாதம்.
2: ஆமாம். இதில் வந்து ரிஷபம் கிடையாது, ரிஷபம் வர்ஜம். ஆரோகணத்தில் வந்து 6 ஸ்வரம் வருது, அவரோகணத்தில் 5 ஸ்வரம் வருது.

அப்புறம் இந்த கம்போசரோட ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லணும்னா வார்த்தைகளும் எளிமையாக இருக்கும், அந்த டியூனும் எளிமையாக இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு சபையில் பாடும்பொழுது அது ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் இவர் எழுதியிருக்கார் நிறையா. சீனமடையாதே தட்டிட்டு ஆரம்பிக்கணும் பல்லவி.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் அனுபல்லவி சொல்லித்தரேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இயற்றிய சினமடையாதே சீறி விழாதே எனும் பாடல். ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி கனிஷ்கா.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
4: கொஞ்சம்
3: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
5: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
6: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
5: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்றிரவு 8 மணிக்கு மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர்.

இன்றிரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹிர்கேஷ் கிராட்டியூட் அவர்களின் காயல் பாடல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி புனே.

நேயர்களை நீ கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். முதலில் பெற்ற தாய் என தொடங்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி

0: வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லக்ஷாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷிய

0: மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷத்துக்கு கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல இருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்காக மெடல் பண்ணலாம்னு இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முலான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. கேஎல் ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 12:50:09.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
5: ஏன் இப்படி அசடு போல் கற்பனை செய்து கொண்டு சங்கடப்படுகிறாய்? உன் சுதந்திரத்தில் குறுக்கிட நான் யார்? நீங்களாக பார்த்து மைத்ரேயி, நீ இப்படி செய்.

0: அதை செய்யாதே என்று உத்தரவு போடுங்கள். நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஆம் அட் கிராஸ் ரோட்ஸ் சிஸ்டர். நேற்று நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்களா?
1: என்ன நடந்தது?
0: கூட்டம் அதிகமா? எனக்கு ஒன்றே ஒன்றை தவிர மனசில் வேறொன்றும் பதியவில்லை. பூமாலை குவியலில் பளிச்சென்று கட்சி நிறம்தான் தெரிந்தது.
1: அட, மாலையிலேயே கூட்டா?
0: நீங்கள் புரிஞ்சுக்கல. நான் எதிர்பாராத விதமாக கூட்டம் முடியும் முன்ன தனராஜ் வந்தான். அவன் கொஞ்சம் கூட கூசவோ தெரிந்தால் போல் காட்டிக்கொள்ளவோ இல்லை. எனக்கு என்னமோ போலாயிட்டது. ஞானம் உத்தரத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறாள். அரசியல் என்றால் மென்மையான உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமே இல்லை என்றாகிவிட்டது. அவன் கூசவில்லையானால் உனக்கும் பிரச்சனை இல்லையே. இதில் என்ன சங்கடம்?
1: நான் இனிமேல் எங்கும் போகப் போவதில்லை.
0: ஆமாம், நான் படித்து கிளாஸ் வாங்கி ஏதேனும் வேலையில் சேர்ந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும்படி வாழ வேண்டும். அதை விட்டு பிண்ணாக்கு வாசனைக்கு தடம் புரளும் மாட்டை போல் நான் ஏன் போகணும்?
1: நான் இப்போது உங்களை விருப்பத்துக்கு விரோதமாக கட்டாயப்படுத்த போகிறதில்லை. நானே நிற்கிறதாக முடிவாயாச்சு.
0: இனி என்ன உங்களுக்கு? அன்னைக்கு பத்திரிகை பெட்டி வேண்டான்னு காரசாரமாக சொன்னேன்,
1: ஒப்புக்கொண்டேன்.
0: ஆனால் உங்கள் பேச்சு எப்படி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. நான் அதை பற்றியெல்லாம் இப்போ பேச போகிறதில்லை. உங்கள் அத்திமேர் காரில் உட்கார்ந்துருக்கார். உங்களை பார்க்கணும்னு அவரை 3 நாள் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன்.
1: அந்த அம்மா என்ன அவ்வளோ மோசமாக இருக்கா?
0: நீங்கள் என்ன அவள் அடிமையா?
1: அம்மை வடுமுகம் சிவக்கிறது.
0: மைத்ரேயி ஒரு கணம் அதிர்ச்சி உற்றார் போல் நிற்கிறாள்.
1: அத்திம்பேர், அத்திம்பேரா?
0: மனசு கூவுகிறது. இதோ வரார் பாருங்கோ.
1: ஆமாம்,
0: அந்த கடைத்தெரு கூட்டத்தினிடையே அவள் அவரை பார்க்கிறாள். எத்தனை வருஷங்களாகிவிட்டன. முன்முடி நன்றாக மறைந்து வழுக்கையாகி இருக்கிறது. அதே நடுங்கல் உடம்பு, மழுமழுத்த முகம், ஒட்டாத சட்டை, வேட்டி. முகம் மலர்ந்து சிரிக்கிறார். அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத காட்சி.
1: சௌக்கியமாமா மைத்ரேயி?
0: அத்திமேரே தெரியறதா என்று கேட்கிறார். அவரால் எப்படி கேட்க முடிகிறது? அவள் கண்களை நீர்ப்படலம் மறைக்கிறது. அன்று அவளை படியேறாமல் தற்கொலை செய்து கொள்வதை ஆதரித்தவர். கண்காட்சி மைதானத்தில் அவள் பக்கம் திரும்பினாலே அபவாதம் ஒட்டிவிடும் என்று சென்றவர். இன்று அவள் மீதுள்ள களங்கம் அகன்று விட்டதா?
1: ஏ உயர்குலமே, அந்த சிதைவில்தான் நசுக்குண்டு அவள் கண்ணீரை கக்குகிறாள்.
0: வைத்தியநாதன், மைத்ரேயின்னு சொன்னபோதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. நம் ஊர் வெங்கிட்டு வேறு அன்னைக்கு திருச்சின்னபுரம் மீட்டிங்கில் பார்த்துட்டு வந்து நீதான்னு சொன்னான். உங்கள் அக்கா என்னை பிடுங்கி எடுத்துட்டா. நானும் இவங்க கூட வந்து 3 நாளாக அலையிறேன்.
1: அந்த அம்மா படி ஏறாதீங்கன்னு சொல்கிறா போல. அவள் இல்லைன்னு கதவை சாத்தினான்.
0: அப்படியா? இருக்காதே. நீங்கள் என்றைக்கு வந்திருந்தீர்கள்?
1: முந்தா நாள் காலமே, நேத்தி பகல்.
0: இதை இப்போ அங்கே வீட்டில் பார்த்து விட்டு வரோம். மீட்டிங்குக்கெல்லாம் அவள் வரமாட்டான்னா. அதில் எங்கள் பெண் அவ தவியா தவிச்சு தேடி வந்திருக்கோம்னு சொல்கிறேன். அவள் இருக்கும்போது வாங்கோன்னு முடிச்சுட்டா. அவள் இருக்கும்போதுனா எப்போ இருப்பான்னா அதுக்கு பதில் கிடையாது.
1: அத்திமேர், உங்களுக்கு விஷயம் தெரியாது. அவர் எனக்கு எல்லாம். நீங்கள் இப்போது வாருங்கள், வீட்டில் போய் பேசலாம்.
0: வண்டியில் அவள் ஏறி அமருகிறாள். 1 மைல் தொலைவு உள்ள காலனியை நோக்கி வண்டி விரைகிறது. மைத்ரேயி கணநேர நெகிழ்ச்சியின் விளைவில் பழைய இடிபாடுகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாளிகையை சமைக்கிறாள். இரத்த தொடர்பு என்பது இதுதானா?
1: அக்கா,
0: அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மனம் ஏன் கட்டுக்கடங்காமல் குதிக்கிறது. அந்த மாடிக்கூடம், ஊஞ்சல், மாமரங்கள், இரவை கிணறு. எத்தனை வருஷங்களான பின்பு இந்த நெகிழ்ச்சி. கார் வீட்டின் முன்பு வந்து நிற்கையில் வீடு பூட்டியிருப்பதை பார்க்கிறாள் மைத்ரேயி. ஞானம் அவர்களுடைய சந்திப்பை தவிர்க்க வேண்டும் என்றே போயிருக்கிறாள் என்று புரிகிறது. எதிர் வீட்டிலிருந்து சாவி வாங்கி வந்து கதவை திறக்கிறாள்.
1: வாங்க வாங்க அத்திம்பேர்.
0: உள்ளே அவர்கள் வந்து அமர்ந்ததும் அத்திம்பேர் சீனிவாசனிடம், உடனே கூட்டின்னு வந்துடுங்கோன்னு துடிச்சா சார். ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரோசப்பட்டுண்டு இப்படியா வர்மம் வச்சுப்பா? இவளை தோல் மேல் போட்டு வளர்த்தவன் சார் நான். அத்திம்பேருக்கு கண் கலங்குவதைக் கண்டு அவள் அதிசயிக்கிறாள். ஸ்ரீனிவாசன் உடனே, சார்தான் மாம்பாக்கம் சுதந்திர கட்சிக்கு கன்வீனர். எனக்கே அவர் உங்கள் உறவுன்னு சொன்னதும் சர்ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டேள் என்று விவரிக்கிறான்.
1: அதென்னமோ, இத்தனை நாள் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். இனிமே உன்னை இப்படி அனாதையா நான் விடப்போவதில்லை.
0: மைத்ரேயி உதட்டை கடித்து கொள்கிறாள். எனக்கு எப்படியும் படிப்பை முடிக்கணும். இப்போ எங்கும் வர்றதுக்கு இல்லை. என்னம்மா படிப்பு படிப்புன்னு நீங்கள்? உங்கள் புத்தி

0: படிக்கும் திறமைக்கும் பரீட்சை ஒரு பெரிய பிரமாதமா? பரீட்சையை பற்றின கவலையை விட்டு தள்ளுங்கோ. பிப்ரவரிக்கு மேலே மார்ச் இருக்கு. இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் ஊதி தள்ள போறேன். அதை விட பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க போறோம் நாங்க என்று ஸ்ரீனிவாசன் புகழ்ச்சி வீணையை மீட்டி விடுகிறான். அதன் நாதத்தில் மாயம் இருக்கிறது. அதானே, எதற்கு நீ இங்கிருந்து பஸ்ஸில் காலேஜுக்கு போயிட்டு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலில் சேரலாம், இல்லாட்ட மட்ராஸில் உனக்காக ஒரு குடித்தனம் போட்டுடலாம்னு அப்பவே சொல்லிட்டா அவங்க அக்கா. எங்களுக்கு பிள்ளையா குட்டியா, உன்னை விட்டா யார் இருக்கா? யார் வந்து உன்மேல உரிமை வச்சுட்டு எதுக்கு அதிகாரம் பண்ணணும் என்று கேட்கிறார் ரத்திமேர். மைத்ரேயி ஆத்திரத்துடன் இரண்டு சொற்கள் பேசும் முன்பு வாயிலில் ஞானம் வருவது தெரிகிறது. புன்னகையுடன் உள்ளே வந்து அமருகிறாள். குழந்தையை கூட்டின்னு போகலாம்னு வந்திருக்கேன். உண்மையில் எனக்கு பார்த்ததும் துண்டு நுனியால் அத்திமேர் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். மைத்ரேயி ஆமாம் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டுகிறாள். அதற்கென்ன, வீக்கெண்டில் போய் இருந்துட்டு வாயேன், எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை, குட்டின்னு போங்கோ என்று கூறுகிறார் ஞானம். அத்திம்பேர் வெடுக்கென்று, யாருக்கு யார் ஆட்சேபம் சொல்றது? நான் இப்பவே கூட்டின்னு போகலைன்னா அவ என்னை இருக்க விட மாட்டா என்று உறுதியாக கூறுகிறார். நான் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அத்திம்பேர். நிச்சயமாக மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் எனக்கு பேச்சு திறன் மற்றும் சில தகுதிகள் இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு கட்சிக்கு ஏதேனும் நன்மை தேடலாம் என்று நீங்கள் விரும்புவதிலும் தவறில்லை. ஆனால் நான் உங்கள் கட்சியில் ஒட்டி நிற்பேன் என்று மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியல. நான் ஒட்டாமல் நின்று தராதரம் பார்க்கணும்னு ஆசைப்படுவதை நீங்கள் வெட்டிவிடக்கூடாது. நான் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக பேசலாம் என்றே நினைக்கிறேன். தார்மீகம் என்று சில கொள்கைகளில் நீங்கள் சாய்வதாலும், நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை பெற்றிருப்பதாலும், அந்த கட்சியில் சிலரேனும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைப்பதால் நிச்சயமாக என் ஒத்துழைப்பை தருகிறேன். ஆனால் அதற்காக என்னை விலைக்கு வாங்குவதாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஞானம் அவளுடைய பேச்சை கேட்டு வியப்படைகிறாள். ஏனம்மா இப்படியெல்லாம் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பதாக சொல்கிறீங்களே, அதுவே சந்தோஷம். அப்போ நாளைக்கு கார் கொண்டு வரட்டுமா? நீங்கள் மாம்பாக்கம் போகலாம், அப்படியே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். நான் இப்போவே கூட்டின்னு போகலாம்னு வந்தேன். இல்லை அத்திமேர், நாளை கழித்து மறுநாள் காலமே பஸ் ஏறி மாம்பாக்கத்துக்கு சாப்பிடவே வந்து விடுகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஆறு மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:15.

நேயர்கள் இனி கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. மகளிர் நேரம் நிகழ்ச்சியின்

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அனைவரும் முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரவிந்த், திருவண்ணாமலை.
0: என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: சத்திரன் படத்துல மாலையில் யாரான பாட்டு.
0: திருவண்ணாமலையிலிருந்து யார் பேசுறீங்க?
1: அரவிந்த்.
0: அரவிந்த், ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை இப்போ கேட்கலாம்.
1: பேசுறேன்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அனைவரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். நான் பிள்ளையார் குடத்துலேருந்து ஜோதி முனிநாதன்
0: பேசுகிறேன். வருக வருக, வணக்கம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் அன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்துட்டு பிள்ளையா பிள்ளையா அந்த படத்துலேருந்து மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமே அந்த பாடல் வேணுங்க ஐயா.
0: கொடுக்கலாம்.
1: ஒரு சின்ன டிப்ஸு
0: சொல்லுங்க.
1: இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுங்கள்லாம் உபயோகப்படுத்துறோம், நிறைய உபயோகப்படுத்துறோம். என்னன்னாக்கா அந்த சோற்று கத்தாது புதினா இதெல்லாம் கூட நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறோம். அப்போ வந்துட்டு இந்த சோற்று கத்தாத வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, முடிக்கெல்லாம் நல்லது. இப்போ வந்துட்டு இந்த சோற்று கத்தாத அந்த நுங்கை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம காலை நேரத்தில் கஞ்சி தண்ணியை வகை கஞ்சி தண்ணியில் நம்ம போட்டு அதை சாப்பிட்டோம்னாக்கா வயிற்று உபாதைகள்லாம் வராது. ஆமாங்க, இன்னொன்று தோல் நோயெல்லாம் கூட வராது. அந்த நொடிய அந்த தோல் வந்துட்டு நம்ம எடுத்து போடாத அளவுக்கு அதை காய வைத்து செம்பருத்தி இலையும் கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் ஊற வச்சு இந்த செம்பருத்தி இலைய காய வச்சு இதும் கூட கலந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம்னாக்கா இந்த பொடுகு இந்த முடி உதிர்வு செம்பட்டை இதெல்லாம் கூட வசதி இருக்கும்.
0: நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான் இந்த சோத்துக்கு தலை இல்லையா?
1: ஆமாங்க ஐயா, ஆமா ஐயா. எங்கே எங்க வீட்டுல இருக்க மாடியில வச்சிருக்காங்க என் பெண்ணு.
0: ஓஹோ, அப்படியா?
1: ஆமா, டெய்லி அதை உபயோகப்படுத்துறோம் நாங்க. ஆனா வந்துட்டு நான் சாப்பிடுவேன், என் பெண்ணும் சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கு இந்த வயிற்று உபாதைகள்லாம் ரொம்ப நல்லது.
0: இப்ப அதை சாப்பிட சொல்றீங்க, அதை சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: பக்க விளைவுனாக்கா நம்ம சுகரு பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது.
0: ஓஹோ,
1: நார்மலா இருக்கிறவங்க வீட்டுல உள்ளவங்க நார்மலா இருக்கிறவங்க அதை சாப்பிடலாம். எப்படினாக்கா வயிற்று வலியா ஏன்னாக்கா இது உண்மையா சொல்லிதான் ஆகணும். ஏன்னாக்கா பிள்ளைங்க வந்துட்டு 15 வயசுக்கு வயசுக்கு மேற்கொட்டி இருக்கிற பிள்ளைங்க வந்து வயிற்று வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்ப வந்துட்டு இவங்க பீரியட் டைம்ல வந்துட்டு அந்த கால நேரத்துல இவங்க வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்டோம்னாக்கா வயிற்று வலி போயிடு. எங்க பாட்டிமாலாம் இதை தான் செய்து கொடுப்பாங்க எனக்கு.
0: ஓஹோ, நன்றி நன்றிமா, நன்றிமா.
1: ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயா, இந்த சோற்று கத்தாது அவ்வளவு நல்லது.
0: ஓஹோ, நன்றி நன்றி, நல்ல அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க, அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அந்த பாடலை கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றிமா.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த மகளிர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதிய வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பசும்பொன் படத்துல தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்புங்க சார்.
0: பாடல் கொடுக்குறோம், டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா?
1: சொல்றேன் சார். பெண்கள், குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓய்வு, சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போறதுனால லேடிஸுக்கு அதிகமா வீட்டுல வேலை இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தானே?
0: ஆமா
1: ஆமா. குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்கும் போது வாரத்துல ஒரு நடை கீரை, முருங்கைக்கீரையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. கண் பார்வையும் நல்லா தெரியும். ஹீமோகுளோபின் நிறைய ஏறுதுன்னு சொல்றாங்க. முடி உதிர்வதை தடுக்குதுன்னு சொல்றாங்க சார்.
0: ஓ, மிக்க நன்றிமா, நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க.
1: ஆமா, அதனால எளிய உணவு எல்லாரும் வீட்லயும் கிடைக்கும். இத குழந்தைகளுக்கு சூப்பு ஏதாவது ஒரு வகையில உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் நலத்துக்கு எல்லா விதத்திலயும் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடல் கேட்கலாம்.
1: நன்றி சார்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பண்ருட்டி திருவதிகையில இருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேங்க.
0: வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு?
1: பெரிய இடத்து படம் கட்டோடு குழலாட ஆட.
0: அருமையான பாடல் கொடுத்துடலாம். என் ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா நிகழ்ச்சியில நீங்க?
1: இல்லை.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: அடைதிறந்து

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம்

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் புதிய முகம் படத்திற்காக சுஜாதா பாடிய பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகிறது. காதல் கோட்டை படத்திற்காக கிருஷ்ணராஜ், அனுராதா, ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த மகளிர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் காட்பாடியிலிருந்து நிச்ச கல்யாணி பேசுறேன்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு பிகில்லேந்து சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு.
0: சரிம்மா, பாடல் கொடுக்கலாம். டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா?
1: டிப்ஸ் வந்து வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் கொழ கொழன்னு ஆறுனால பொரியல் சாப்பிட பிடிக்கல அப்படிமாங்க சின்ன குழந்தைங்க. அது வந்து நல்ல ஹெல்த்தியா ரோஸ்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை அதுல போட்டு கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு ஆன உடனே இறக்கி வைக்கும் போது ஒரு ஸ்பூன் கள்ளமாவை தூவி விட்டா நிறைய எண்ணெய் கொள்ளாத கொஞ்சமா எண்ணெய் பிடிக்கும். ஆனா அட் த சேம் டைம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். அப்ப குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
0: அருமை, ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. இப்ப பிகில் படத்திலிருந்து அந்த சிங்கப்பெண்ணை பாடலை கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்றிரவு 8 மணிக்கு மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். நேயர்கள் இதுவரை கேட்டது மகளிர் நேரம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 2:27:27. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். அன்னை இல்லம் படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படி

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், ஏ எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அன்பே வாப்பட பாடலை.

0: நேயர்கள் இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40:34.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் சி. திருமுருகன் அவர்கள், மாணவி எம். அர்ச்சனா.
2: Visite guidée de Pondichéry. Visite guidée de Pondichéry. Bonjour.
3: Bonjour, monsieur.
2: Bonjour, madame. Aujourd'hui, nous allons voir un tout petit texte sur la visite guidée de Pondichéry. Pondichéry சுற்றுலாவை பற்றி நாம் இப்பொழுது ஒரு சிறிய பணுவலை பார்க்க இருக்கின்றோம். Visite guidée de Pondichéry. C'est un dialogue entre deux personnages, Rajesh et Sophie. Rajesh என்பவர் சுற்றுலா வழிகாட்டியாக உள்ளார். சோஃபி இங்கே சுற்றுலா வந்துள்ளார் புதுச்சேரிக்கு. இவர்கள் இருவருக்குமான ஒரு உரையாடலை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். ராஜேஷ்:
4: Bonjour madame, bienvenue à Pondichéry. La ville blanche et noire.
2: Bienvenue à Pondichéry, புதுச்சேரிக்கு உங்களை வரவேற்கின்றோம். La ville blanche et noire de Pondichéry.
3: Bonjour, merci beaucoup. Je suis ravie d'être ici.

0: மெர்சி மதாம், ஜெ சுய் ரவி என்று கூறினீர்களே, அதற்கு தமிழில் என்ன கூறலாம்?
1: உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன்.
0: ஜெ சுய் ரவி தேத்ரிசி, நான் இங்கே இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறலாம். ஜெ மப்பேல் ராஜேஷ், சே ராஜேஷ் கி பால், ஜெ மப்பேல் ராஜேஷ், ஜெ வே ஏத்ர வோத்ர கீத் அஜோர்துய், ஜெ வே ஏத்ர வோத்ர கீத் அஜோர்துய், இன்று நான் உங்களுக்கான சுற்றுலா வழிகாட்டியாக பணிபுரிய உள்ளேன். என்னுடைய பெயர் ராஜேஷ் என்று அர்த்தம்.
1: Enchanté Rajesh, je m'appelle Sophie.
0: Si bien. Enchanté Rajesh, je m'appelle Sophie. Rajesh, quel est votre programme pour cette belle journée? இன்றைய நாளுக்கான உங்களுடைய புரோகிராம் என்ன என்பது கேள்வியாக இங்கே கேட்கப்பட்டுள்ளது. Quel est votre programme pour cette belle journée?
1: Je veux découvrir les monuments principaux et l'histoire de la ville.
0: Est-ce que vous pouvez répéter?
1: Je veux découvrir les monuments principaux et l'histoire de la ville.
0: Je veux découvrir les monuments, நினைவு சின்னங்கள் அல்லது முக்கியமான இடங்கள். Monument, M-O-N-U, M-E-N-T-S, ici c'est pluriel. Les monuments principaux, முக்கியமான. P-R-I-N-C-I-P-A-U-X. Les monuments principaux et l'histoire de la ville. L'histoire என்பது வரலாற்றை குறிக்கக்கூடியது. புதுச்சேரியினுடைய வரலாற்றையும் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளையும் நான் சுற்றி பார்க்க வந்துள்ளேன். Je veux découvrir les monuments principaux et l'histoire de la ville. Est-ce que vous pouvez répéter?
1: Je veux découvrir les monuments principaux et l'histoire de la ville.
0: C'est bien. Maintenant, c'est Rajesh qui parle. Parfait. P-A-R-F-A-I-T. Parfait. Mihum nalalu. Harumai. Nous sommes actuellement dans le quartier français. Encore une fois, nous sommes actuellement nam ippozhudhu பிரெஞ்சு பகுதியில் உள்ளோம். புதுச்சேரியினுடைய பிரெஞ்சு பகுதியில் உள்ளோம். Nous sommes actuellement dans le quartier français. Est-ce que vous pouvez répéter?
1: Parfait. Nous sommes actuellement dans le quartier français.
0: C'est bien. Allez-y.
1: C'est magnifique. On se croirait dans le sud de la France.
0: C'est magnifique. மிகவும் அருமையாக உள்ளது. C'est magnifique. On se croirait dans le sud de la France. பிரான்சினுடைய தெற்கு பகுதியில் இருப்பதை போன்று நாம் உணர்கிறோம் என்று அர்த்தம். C'est magnifique. On se croirait dans le sud de la France. Le sud என்பது தெற்கு பகுதியை குறிக்கக்கூடியது. வடக்கு என்பதற்கு என்ன கூறுவீர்கள்?
1: L'ouest.
0: Le nord.
1: Le nord.
0: Dans le nord de la France. On se croirait dans le nord de la France. Ici, c'est dans le sud de la France. Rajesh, oui. L'architecture coloniale est très bien conservée ici. L'architecture coloniale, காலனிய கட்டிட அமைப்புகள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது என்று பொருள். L'architecture, L'apostrophe, A-R-C-H-I-T-E-C-T-U-R-E. L'architecture coloniale, C-O-L-O-N-I-A-L-E. Colonial என்பது காலனித்துவ என்று பொருள். L'architecture coloniale est très bien conservée ici. மிகவும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. Allez-y, continuez.
1: Quel est ce grand bâtiment blanc juste devant nous?
0: Répétez cette question.
1: Quel est ce grand bâtiment blanc juste devant nous?
0: C'est ça la question, n'est-ce pas? Oui, c'est l'église Notre-Dame des Anges. C'est l'église, l'église என்பது தேவாலயத்தை குறிக்கக்கூடியது. Pour les Hindous, c'est le temple. Ici, l'église, c'est l'église Notre-Dame des Anges, construite par les Français. இது தேவாலயம், Notre-Dame des Anges என்ற தேவாலயம். இந்த தேவாலயம் பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. Oui, est-ce que vous avez une autre question?
1: Est-ce qu'on peut visiter l'intérieur de l'église?
0: Est-ce que vous pouvez répéter cette question? Je n'entends pas bien.
1: Est-ce qu'on peut visiter l'intérieur?

0: இயர் தி லிக்லீஸ்
1: லைன்டீரியர் தி லிக்லீஸ் லைன்டீரியர் என்பது உட்பிரகாரம். அந்த தேவாலயத்தின் உட்பிரகாரத்தை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். எஸ் கும்ப விசித்து லைன்டீரியர் தி லிக்லீஸ் ஒய் பியசியூர் லாந்த்ரே ஏ கிராத்யூத் பூர் தூலுமோந்து. லாந்த்ரே அனுமதி என்பது இலவசம், இங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி இலவசம், நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை. லாந்த்ரே ஏ கிராத்யூத் பூர் தூலுமோந்து, தூலுமோந்து அனைவருக்கும் இலவசமான அனுமதி உள்ளது இங்கே உள்ளே செல்ல. எஸ்கு உபயோகித்து
0: ஒய் பியசியூர் லாந்த்ரே ஏ கிராத்யூத்
1: கிராத்யூத் ரிபீட்டே
0: கிராத்யூத்
1: ஆ
0: pour tout le monde.
1: Est-ce que vous pouvez épeler le mot gratuit?
0: G R A T U I T E.
1: Ah, gratuit. Gratuit, c'est masculin. Gratuit, c'est féminin. Oui, bien sûr, l'entrée est gratuite pour tout le monde. Allez-y, continuez.
0: Oh, les couleurs intérieures sont vraiment très douces.
1: Oh, les couleurs intérieures sont vraiment très douce. Les couleurs intérieures உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற வண்ணமானது மிகவும் அருமையாக உள்ளது. Oh, les couleurs intérieures sont vraiment très douces. C'est vrai, oui, vous avez raison, c'est vrai. Et la statue de Jeanne d'Arc est juste à côté. Mais voyez la statue. C'est vrai, c'est la statue de Jeanne d'Arc. Et juste à côté, la statue, hein, statue என்பது சிலையை குறிக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் ஸ்டாச்சு என்று கூறுகிறோமே, ஜான் டார்க்கினுடைய சிலை மிகவும் அருகாமையில் உள்ளது. La statue de Jeanne d'Arc est juste à côté. Est-ce que vous pouvez répéter?
0: C'est vrai. Et la statue de Jeanne d'Arc est juste à côté.
1: Continuez.
0: C'est surprenant de trouver Jeanne d'Arc en Inde.
1: C'est surprenant. C'est surprenant, mais vous m'achèrez-moi où l'adou. C'est surprenant. Continuez.
0: C'est surprenant de trouver Jeanne d'Arc en Inde.
1: Je continue. C'est le symbole du passé franco-indien de la ville. C'est le symbole du passé franco-indien de la ville. Le symbole, c'est le courrier. Franco-indien. கலாச்சாரத்திற்கு ஒரு குறியீடாக இந்த சிலை அங்கே நிறுவப்பட்டுள்ளது. இன்னமும் அங்கே இந்த சிலை நின்று கொண்டிருக்கிறது. C'est le symbole du passé franco-indien de la ville. Est-ce que vous pouvez répéter?
0: C'est le symbole du passé franco-indien de la ville.
1: Oui, c'est bien. Allez-y.
0: Où allons-nous maintenant, Rajesh?
1: Où allons-nous maintenant, Rajesh? Hein? Donc, nous allons marcher maintenant. Hein? Nous allons marcher vers la célèbre promenade au bord de la mer. Nous allons marcher. Nam, nadandu sellakudiya idamaga irukkudiya kadalorathin migavum arivil irukkudiya nadandu sellalam varungal. Nous allons marcher vers la célèbre promenade au bord de la mer. Répétez.
0: Nous allons marcher vers la célèbre promenade au bord de la mer.
1: Promenade, est-ce que vous pouvez appeler?
0: P-R-O-M-E-N-A-D-E.
1: Promenade, P-R-O-M-E-N-A-D-E, promenade. Continuez.
0: Excellente idée. J'adore marcher près de l'océan.
1: J'adore marcher près de l'océan. L'océan est une bête. சமுத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஜதோர் மார்ஷே ப்ரே த லோசியான். அலிசி மத்மசேல் ரெகார்டே ரெகார்டே செத் கிராண்ட் ஸ்டாச்சு நுவார் சூர் லா பிளாஜ். ரெகார்டே செத் கிராண்ட் ஸ்டாச்சு நுவார் சூர் லா பிளாஜ். ஸ்டாச்சு என்பது என்ன? என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஸ்டாச்சு என்பது
0: என்ன?
1: சிலையை குறிக்கக்கூடியது. கருப்பு சிலை, கடலோரத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த, மிகவும் பெரியதாக உள்ள கருப்பு சிலை என்று கூறலாம். Cette grande statue noire sur la plage.
0: Qui est-ce? Elle est vraiment immense.
1: Qui est-ce? Elle est vraiment immense. Qui est-ce? Hein? Elle est vraiment immense. Donc, la statue, c'est la statue de Mahatma Gandhi. C'est la statue de

0: Mahatma Gandhi, un monument très important ici. Un monument très important ici à Pondichéry. C'est la statue de Mahatma Gandhi, un monument. C'est un monument très important ici.
1: Elle est entourée de grands piliers en pierre, n'est-ce pas?
0: Elle est entourée, est-ce que vous pouvez répéter?
1: Elle est entourée de grands piliers en pierre, n'est-ce pas?
0: Elle est entourée de grands piliers, hein? Piliers, P-I-L-I-E-R-S. Piliers en pierre. P-I-E-R-R-E, en pierre, n'est-ce pas? Kerngalai kurikkakoodiyathu. Piliers, n'est-ce pas? Thoongalai kurikkakoodiyathu. காந்தி சிலைக்கு சுற்றிலும் நீங்கள் கருங்கல் தூண்களை பார்க்கலாம். Elle est entourée de grands piliers en pierre, n'est-ce pas? Oui. Ce sont des piliers sculptés qui viennent de la ville de Jinji. Je répète, oui, ce sont des piliers sculptés qui viennent de la ville de Jinji. Jinji-யிலிருந்து கொண்டு வரப்பட்ட தூண்கள் இவை. Alors, mademoiselle, c'est l'heure. On termine la classe aujourd'hui. On continue dans la classe prochaine. Merci.
1: Merci beaucoup, monsieur.
0: Merci beaucoup.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் சி திருமுருகன் அவர்கள், மாணவி எம் அர்ச்சனா. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இனி தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நேரம் 2:56. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிலை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதி சாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4°C, கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6°C வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில்

தீவிரமடைய கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இனி வருவது ஹிந்தியில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஹம் தில் தே சுக்னே சனம் என்ற ஹிந்தி பட பாடலை பாடியிருக்கிறார்கள் கவிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்சன் சகதியா ஆகியோர்.

நேயர்கள் இதுவரை பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30:10. நேயர்களினை கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சிட்டிபாபு அவர்களின் வீணை இசை கேட்கலாம். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் ஸ்ரீ கணபதி நீ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதி தாளம்.

இது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சிட்டிபாபு அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கௌமாரி கௌரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் வேளாவளி, ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சிட்டிபாபு அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். நேரம் 4:24.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது சினி பாரத் வழங்கும் பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், மேஜர் சுந்தர்ராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், ராணி சந்திரா, எஸ் ஆர் சிவகாமி, சுகுமாரி, பவானி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை மகரிஷி, வசனம் ஆரூர் தாஸ், இயக்கம் ஏ சி திருலோக் சந்தர்.
2: கடைசி வரைக்கும் அறந்து போகாதுன்னு யுக யுகமா பெரியவாள்லாம் சொன்னாலும் அந்த பந்தத்துக்கே இந்த நாள்ல முடிச்சு திட்டவட்டமா நடந்த கல்யாணம் பட்டமா அறந்து போச்சு. நேக்கு மட்டும் காயத்ரி விவாகரத்து பண்ணணும்னு இஷ்டமா தெரியும் மாப்பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஜட்ஜு கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாவே நான் பதில் சொன்னேன். என்னை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கே, அது ஒன்னே எனக்கு போறோம் மாப்பிள்ளை. ரத்தம் எடுத்துன்றதுக்காக ஆத்து பக்கம் வராம இருந்துரு அதிகம் செத்துருங்க மாப்பிள்ளை. பொண்ணுக்கு நீங்க போட்ட வைர கம்மல், வைர மூக்குத்தி நீங்களே எடுத்து நடுங்க. ஏமாமா அப்படி

0: உங்களுக்கு அடுத்தபடியா வரப்போற ஆம்பியாளுக்கு இதை போட்டு பார்க்க வேண்டாமா? அடிக்கடி பண்ணிட்டு இருக்க முடியுமா? வைரமாச்சே மாப்பிள்ள, இந்த வைரக்கம்மலுக்காக இன்னொருத்த என் வாழ்க்கையில் வரப்போறது இல்லை. அப்படி வந்தா அப்ப வாங்கிறேன்.
1: அம்மா, அம்மா
2: போட்டு
3: போறேன்.

0: என்ன சொன்னியே, ரிசல்ட் வந்திருக்கு. உங்க நம்பர் என்ன? ஏன் சிரிக்கிற?
1: நீங்க ஆபீஸ் போனதும் அடுத்தாத்து பேப்பரை வாங்கி பார்த்துட்டேன். நான் பாஸ்
0: அப்படியா?
1: என்ன டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணி என்ன செய்யறது?
0: என்ன செய்யணுமா?
1: லேடி டைப்பிஸ்ட் கம் கிளர்க் தேவைன்னு பேப்பர்ல டெய்லி விளம்பரம் வந்துட்டு இருக்கேன். பாத்தேனா
0: காயத்ரி, உன்னை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மனைவியா வரப்போறவ ரொம்ப அழகா இருக்கணும். கொஞ்சம் படிச்சதுக்குன்னு நினைச்சேன் தவிர உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறா இருக்கணும்னு எதிர்பார்க்கவே.
1: நல்ல உத்தியோகமா கிடைச்சா படிப்பு வீணாக்காம வேலைக்கு போறதுல என்ன தப்பு?
0: ஆச்சாரம் உள்ள நீ இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறமா?
1: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதானே.
0: காயத்ரி பயந்தாங்குழியாச்சே, அன்னைக்கு ஒரு குடிசை எரிஞ்சதை பார்த்து மயக்கம், கோவில் திருவிழாவில பொம்மை போதத்தை பார்த்து அலறல், இப்படி இருக்குச்ச.
1: போறா, என் பலகீன நேக்கு நன்னா புரியறது. என்ன நானே திடப்படுத்திட்டு வரேன். வெளியில பிரத்யாரோட பழகிறச்சே கொய்யம் வந்து எனக்குள்ளே இருக்கிற பயம் போயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு.
0: அப்படின்னா நாளைக்கு ஒண்ணும்னாலும் போகலாம்.
1: நல்லா இருக்கா நீ சொல்றது? பகவான் கிருபை அவன் நல்லபடியா பெத்து பொழிச்சு உடம்பு தேறட்டும்.

0: தலைநகரம் டெல்லி, இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டன், ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ, அமெரிக்காவின் தலைநகரம் நரகம்
1: நகரம். என்ன தலைநகரங்கள் மனப்பாடம் இருக்கு?
0: இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு பாரத் இண்டஸ்ட்ரீஸ்ல வர சொல்லிருக்காளே, அந்த இன்டர்வியூக்காக தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: தலையெழுத்து நல்லா இருந்தா போறும், தலைநகரத்தை பத்தி கவலைப்படாத. தெரிஞ்ச கேளுக்கு பழிச்சுன்னு பதில் சொல்லு, தெரியலன்னா தைரியமா தெரியலன்னு சொல்லிடு. என்ன ஆபீஸ் போடுறேன்.
0: சித்த நில்லுங்க.
1: என்ன நல்லா ரெடி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
2: பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். மீண்டும் தொடர்கிறது பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: நடந்தது நடந்து போயிட்டு. என்ன பெத்த தாய் நீ இருக்கச்ச, இன்னைக்கு என்னமா கவலை?
1: உன் சௌகரியங்களை ஓரளவுக்கு தான் என்னால கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லப்பா, வம்ச விருத்திங்கிறது ஆலவச்ச மாதிரி அல்ப காரணங்களுக்காக அதெல்லாம் தள்ளி வைக்க கூடாது. நான் உசுரோடு இருக்கிறச்சியே
0: அம்மா, உனக்கு தீர்க்காயுசு. நீ உசுரோடு இருக்க வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். இதெல்லாம் என்ன வம்பில் மாட்டி வைக்காத. ஒரு தடவை நான் பட்டது போதும். அதுக்குத்தான் காயத்ரிய சட்டபூர்வமா ரத்து பண்ணி ஆயிட்டேன். அப்புறம் என்னடா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொருத்தி ருசி பார்க்கணுங்கிற எச்சில் புத்தி நேக்கு அறவே கிடையாது மாமா. அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா. அசடு, எங்க அக்கா வயிற்றுல பிறந்தவன் பக்கா ஜென்டில்மேன் சவுத் இந்தியா ஹோலுக்கும் தெரியும்டா. கலகலன்னு இருந்த வீடு காராசேவை போட்டு வழிச்செடுத்த காலி எண்ணெய் சட்டி மாதிரி விரிச்சோடி போயிடுத்து. அதை இட்டு ரொப்பணும்னா அந்த ஸ்ரீதேவி ஜெயந்தி இந்த கிரகத்துக்குள்ள காலடி வச்சே ஆகணும்.
1: அது யாரா ஜெயந்தி?
0: வக்கீல் கோபாலசாமியோட பொண்ணு. அவ தோப்பனாருக்கு அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்னமோ துடியா துடிச்சுட்டு இருக்கார். அந்த துடிப்பை நாம பயன்படுத்திக்க வேண்டாமோ?
2: ஆமா, இப்படியே சொல்லித்தான் காயத்ரியும் கட்டி வச்சே.
0: ஏண்டா, ஏப்ரல் எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிட்டா அக்டோபர்ல எழுதி பாஸ் பண்றது இல்லையா? காஃபில ஈ விழுந்துட்டா அதை கொட்டிட்டு வேற காஃபி சாப்பிடறது இல்லையா? வேட்டி குஞ்சுட்டா வேற வேட்டி கட்டுறது இல்ல? கட்டினா அதே கழிசல் வெட்டியதான் கட்டுமே, இல்லைன்னா அம்மனமா நிப்பேன்னா எப்படிடா?
2: மன்னிக்கணும், இன்னைக்கு அவசர ஜோலி இருக்கு, நான் வரேன்.
0: ஒன்னும் முடியலன்னா இப்படி சொல்லிட்டு போயிடுவானே.
3: ஒண்ணும் இல்ல, நன்னா இருக்கா. ஓவர் விரதம், பக்தி மனசோட இருந்தா மட்டும் போறோம். அதுக்காக பயத்தை காய போடணுங்கிற அவசியமே இல்ல.
0: நன்னா சொன்னேன், ஓல்டு டைப் பொம்மநாட்டிகளே ஓவர் விரதம் தான்.
4: அம்பி ஆத்துக்குவா, மாத்திரை தரேன், அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ.
2: ஏமா, இப்படி விரதம் இருந்து உடம்பு கெடுத்துண்டு என்னத்தை சாதிக்க போறியா?
1: நான் விரதம் இருக்கிறது சாதிக்கிறதுக்காக இல்லப்பா, ஜாகிறதுக்காக தான்.
2: அக்கா.
1: ஆமாண்டானது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டான். நான் செத்த அப்புறமா அவன் ஒருத்திய கட்டிண்டு புருஷனும் பொண்டாட்டியுமா என் போட்டோவுக்கு பூச்சனம் போடுவாளோ இல்லையோ?
2: போருமா போரும், என்ன விடமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, உனக்காக இந்த ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கூடாதா? அனுபவிக்க
5: மாமா, உடனே ஏற்பாடு பண்ணுவேன்.
0: அக்கா, தாய் நினைச்சா இந்த லோகத்துல ஆகாதது ஒண்ணுமே இல்லை. இப்பவே நான் கோபாலசாமி வக்கீல பார்த்து.
1: ஏண்டா, ரெண்டாம் தரங்கிறதுனால ஒருவேளை தயங்குவாரோ?
0: நீ ஒண்ணு பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்கா. அவன் படுற அவசரத்தை பார்த்தா ரெண்டாம் தரமாவது மூணாம் தரமாவது.
1: நீ சொல்ற பார்த்தா ஒருவேளை அந்த பொண்ணு,
0: சத்தியமா நீ சந்தேகப்படுற போல இல்ல. பொண்ணு நல்ல பொண்ணு, கொஞ்சம் துடுக்கு, கழுத்துல தானே ஏறி விட்டுன எல்லாம் சரியா போயிடும்.
2: எனக்கு மனைவி வேணுங்கிறது அவசியம் இல்லை, எங்க அம்மாவுக்கு மருமகள் தேவைங்கிறதா முக்கியமா போயிடுது. அவங்க அபிலாஷையை பூர்த்தி பண்ணதுக்காகத்தான் அரை மனசோட சம்மதிச்சு.
5: இந்தாங்க மாப்பிள்ள.
2: என்னது இது? எதுக்கு
5: இந்த வைரத்தோட்டுக்காக என் வாழ்க்கையில் இன்னூர்த்தி வரப்போறது இல்லைன்னு சொன்னேன். அப்படி வந்தா அப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையோ? இப்ப வாங்கிக்குமா? நாம என்ன தெய்வமா, கேவலம் மனுஷன். வாங்கிக்கோங்க.
2: நீங்க என் தோப்பனார மாதிரி என்னட என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க, ஆசீர்வதிங்க
5: மாப்பிள. மனசுல எந்த வித விகல்பமும் இல்லாம நிஜத்தை சொல்லி எங்கிட்ட ஆசீர்வாதம் கேட்க பாருங்க. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விவாகரத்து நடந்த அப்பவும் சொன்னேன், மறு விவாகம் நடக்க போற இப்பவும் சொல்றேன். அடிக்கடி இல்லைனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறப்போ நம்ம மாத்துக்கு வந்து காயத்ரியை பார்த்துட்டு ஒரு அரை கப் காஃபி சாப்பிட்டு போனேன்ல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கும்.

0: அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்னமோ போல் இருக்கு.
1: நேக்கு கூட என்னமோ போல் இருக்கு.
0: ஆமாவா, கண்ணை பொத்திக்கோங்க, இல்லன்னா உடம்போட சேர்த்து

0: என்னடி காயத்ரி எப்படி பண்ணிவிட்டேன்? வாய் மயிரமா நிக்கிறானே, அவ அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தொல்லை?
1: தப்புதான், மன்னிச்சிருவோம். ஆம்பளை பிள்ளை இருந்தா ரெண்டு காலையும் இரும்பு சங்கிரியால கட்டி போட்டுள்ளா. பொண்ணாச்சே, ஆள் மனசு கேட்கல. எத்தனை நாளைக்கு தான் நான் கண்ணில் விளக்கண்ணை விட்டுன்னு காத்துல இருக்கிறது? கொஞ்சம் அசந்துட்டேன், ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டான். சரியனே, பாடியா காலை ஒடிச்சு போடுறேன், அவர்தான் நீங்க வராம இருப்பேன்.
0: எங்க கண்ணது இந்த கண்ணு அதையெல்லாம் வேண்டாம், அவளை அழைச்சிட்டு போங்க. அளவு போனது போதும்.
1: அப்படி ஒன்னு நடந்துடாது. இப்ப நடந்ததுக்கு காரணமே மனோதத்துவ டாக்டர் சொல்றத சொல்றேன். பறந்து போயிட்டாலும் அவர் தான் ஆம்படையாண்ட போற நினைவு பத்திரம் அவளை விட்டு போகவே இல்லை. அதான் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்த உடனே இந்த கதையெல்லாம் இருக்கு, நீங்க என்ன செய்வீடோ தெரியாது. இனிமேலாவது அவங்க வராம பார்த்துக்க வேண்டிய உங்க பொறுப்பு. அப்படி வந்தா நானே இவட கொண்டு போட்டுட்டு கூண்டுல போய் நின்றுடுறேன். அமுல்யோ, காயத்ரி எப்ப வேணா இந்த ஆத்துக்கு வரலாம் போகலாம்னு சொன்னேனே, அது வெறும் ஒப்புக்கு தாண்டத இப்பத்தான் நான் புரிஞ்சுனேன். நேக்கு விலை எங்களுக்கு தெரியாது மாப்பிள்ளை. நான் ஜடம் ஜடம் மாப்பிள்ளை. நீங்க வராம
2: தெரியும்
1: லட்சுமி.

0: தொடர்ந்து கேட்கலாம் பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: பாத்தீங்களா, உங்க பொண்ணு என்ன பார்க்கும் போதெல்லாம் இதே மாதிரிதான் கேக்குது. நேத்து கூட ஒரு பஸ்ல ஏறி நின்றுட்டு என் புருஷன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கேட்டுச்சா. பாவம், கஷ்டப்பட்டு கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருக்காரு. பத்திரமா பாத்துங்க குறுக்கலையா, நான் வர்றேன்.
2: காக்க கனக வேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் வென்னும் புழக்கடை முனியும், கொள்ளி வாய்ப்பேய்களும் குரளை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்டுதரும். பறந்து போய் பகவானுடைய ஞாபகம் தாண்டி நேக்கு வருது. என்னடி பண்ணுவேன், நான் என்ன பண்றது? நீ சொல்றது நியாயம் தாண்டி, பணக்காரங்கிட்ட தான் கேட்கப்படாது, பகவான் கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? என்ன தப்பு என்ன? அவனை விட்டு வேற யாருக்கிட்ட போய் முடியும்? கேட்டுறேன், இப்பவே கேட்டுறேன், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன்.

அழகா அம்சமா இருக்க, என் கண்ணே பட்டுரு போல இருக்கு. என்னடா புதுசா சொல்றேன்னு பாக்குறியா? தினமும் எனக்கு தோன்றதாப்பா, நான் சொல்றதில்ல. இன்னைக்கு சொல்ல வேண்டிய வேலை வந்துடுதேன்ற

Ano, Cha? Kinawa mo na. Yan, suyalalatukah, unna puhirin nyan churada pa. Yan, tundai kadila sikkin tukra vishyayate. Ippo, ongita solli aļudu udre. Murga, idu varakki unnanda na idu me kettadu ille. Idu ki kekkar. Suyama kekkar, solbuthi kettu kekkar. Yanakkaha kekkar. என் பொண்ணுக்காக கேட்கிறேன் முருகா. அவ வேதனைக்கு ஒரு விடி வேலை தான். அவளுக்கு விமோசனத்தை கொடு, அவளுக்கு சித்த சுவாதினத்தை கொடு. இல்ல இல்ல, ஒரே அடியா உன்னோட அழைச்சிருடும், ஒரே அடியா உன்னோட.

0: முடிஞ்சுடுதாப்பா, எல்லாமே முடிஞ்சுடுதா.
1: என்னமா அது?
0: இதோ என் விதியோட நகல், என் தலையெழுத்த திருத்தி, நீதிபதி எழுதின தீர்ப்பு.
2: படிச்சுட்டியா?
0: தீர்ப்பு மட்டுமா? என் விவாகரத்து வழக்கு விவரம், அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள கடுதாசி தொடர்பு, எல்லாத்தையுமே நல்லா படிச்சு தெரிஞ்சுட்டேன். ஏன்பா, எல்லாருமா சேர்ந்து என் குடும்ப வாழ்க்கையை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு வழியா முடிச்சுட்டேலா.
3: சம்பந்தப்பட்டவ நான் உசுரோடு இருக்கச்சே, நேக்கு தெரியாமலே எல்லாம் நடந்துடுதா? அன்புல கூட ஆண் அன்பு பெண் அன்புங்கிற வித்தியாசம் இருக்கான்னு, என் மாதிரி அவருக்காக இருந்தா அதுக்காக நான் ஒரு விவகாரத்தை பண்ணிடுவேன். அவரை இப்பதாப்பா நேக்கு புரியறது, என்னோட தேவதா விசுவாசத்தை மீறி தாம்பத்திய உறவில் அவருக்கு எவ்வளவோ அவிலாச்சு.
1: அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல.
3: இல்லன்னா இவ்வளவு சீக்கிரம் ஏப்பா ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்?
1: லக்ஷ்மி, வீரோ சாரிய கையில எடுத்துட்டு கூடாது.
0: மறந்துட்டா அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கியத்தை இழந்துட்டேன், இன்னொரு பாக்கியத்தை நழுவ விட்டுட்டேன். எனது என் குழந்தைய நழுவ விட்டது என் புருஷன். இருக்கட்டும், இப்ப உடனடியா எனக்கு தேவை ஏதாவது ஒரு உத்தியோகம்.
1: அதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அவசரம் மட்டும் இல்லப்பா, அவசியமும் கூட. என்னால நீங்க பட்டிருக்கிற கஷ்டம், அவர் பட்டிருக்கிற கடை எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுட்டுதான் சொல்றேன். இனிமே ஜீவனாம்சம் அனுப்ப வேண்டான்னு இன்னைக்கு அவருக்கு எழுதிருப்பா. நான் தான் வேலைக்கு போக போறேனே.
4: காயத்ரி, வேலைக்கு போறதுக்கு வேண்டிய தைரியமும் தன்னம்பிக்கையும்
0: வந்துடுத்துமா? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாளே, புருஷனை தான் கோட்டை விட்டுட்டேன், உத்தியோகத்தையாவது புடிச்சுட்டேன்.
1: சரி, ஒரு கண்டிஷன்
0: சொல்லுப்பா.
1: நீ எங்க வேணும்னாலும் போகலாம், ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகவே கூடாது.
0: அவ ஆத்துக்கு தானே?
1: ஆமா.
0: அங்க நான் போக கூடாதுங்கிறது இல்லப்பா, போக முடியாது. இனிமே எனக்கு அங்க என்ன இருக்கு? அவ ஆத்துப்படியே மெதிக்கணுங்கிற ஆசை எனக்கு அறவே கிடையாதுப்பா. அப்பா, பித்து பிடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் தெளிஞ்சிடும், ரத்தாயிட்டா என்னைக்குமே ஒத்து வராதுப்பா.
4: காயத்ரி, தூங்கலையாமா?
0: தூக்கம் வரல.
4: ஏ கிட்டவாய், அதோப்பா இருட்டில் ஒரு ஆள் நிக்கிறது தெரியறதா?
3: பயமா இருக்குடி.
0: தைரியமா இரு,
3: ராத்திரி வேலையில என்னடி இப்படி எல்லாம்?
0: சாயந்தரம் வேலை முடிஞ்சு டவுன்ல நான் பஸ் ஏறினதுல இருந்து அவ என்னையே பின்தொடர்ந்து வர.
3: யாரடி அவ?
0: அவனா? அவனா சொல்றேன், அன்னைக்கு வேலைக்கான பேட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன்.

0: லேச ஆரம்பிச்ச மழை நன்னா பிடிச்சிருந்தது. ரோட்டு கோரமா இருந்த ஒரு பாழு மண்டபத்துல ஒதுங்கினேன். அப்போ
1: மண்டபத்துக்கு நான் கொண்டு வந்த எந்த பொண்ணுமே உயிரோடு திரும்பி போனதில்லை. மாடி மாடி

0: நான் தான் ஒரே ஒரு சாட்சி. என்ன பொண்ணுட்டா சாட்சியே இல்லாம போயிடும் பாரு. அதுக்காக அவ என்னையே சுத்திண்டு வர.
1: இப்ப எனக்கு எல்லாம் நல்லா விளங்கி கொடுத்து. ஏற்கனவே உனக்கு பயந்த சுபாவம் எதிர்பாராம ஒரு பயங்கரமான குறையை பார்த்து அதிர்ச்சினாலதான் ஒரு சித்தமே கலங்கிடும்.
0: அவன் அந்த இடத்த விட்டு நகர்ற.
1: அவ யாரு நானே பார்த்து வரேன். தைரியம்
0: எனக்கா? தைரியம் சொல்றேன் அப்பா. அவ என்ன பழைய காத்திரி நினைச்சிட்டு இருக்கா. நான் யாரு என் சொரூபம் என்னங்கறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பா. எந்த இடத்துல முத முதல்ல அவனை சந்திச்சேனோ அதே இடத்துக்கு போன வாரம் தேடிட்டு போனேன். என்ன பார்த்தாலே பயந்து போய் ஓடலாம்.
2: பயந்தாங்கொள்ளி ரேஸ்கல்.
0: என் கையால் அவனுக்கு சாவு. அந்த சண்டாமல் இந்த பத்திரிகாவிடம் சம்ஹாரம் பண்ண போறான்.
1: ஓடிட்டாமா? ஓடிட்டான்.
0: ஓடிட்டானா? எத்தனை நாளைக்கு இப்படி தப்பிச்சுப்பான்னு பாக்குறேன். பள்ளிய பார்த்தாலே பயப்படுவையே. இவ்வளவு தைரியம் நோக்கு எங்க இருந்துமா வந்தது? நான் பத்திரகாளிமா.
3: காயத்ரி நான் பாக்குறது என் காயத்ரியா இல்ல கனவா?
4: நன்னா இருக்கேனா?
3: இருக்க. நீ எப்படி இருக்க?
4: நானும் இருக்க.
3: நீ சுத்தமான விஷயத்தை நீக்கு சொல்லி அனுப்ப கூடாதா?
4: பிரயோஜனம்?
3: நீ சௌக்கியமானதை கேட்டு நான் சந்தோஷப்பட மாட்டேனா?
4: அதனால இந்த அபாக்கியசாலிக்கு என்ன லாபம்?
3: ஏதோ உத்தியோகம் பாக்குற போல இருக்கே.
4: ஆமா, டைப்பிஸ்டா இருக்கே.
3: டவுன் பஸ் இருக்கச்சே, ஏன் நடந்து வர்றேன்?
4: வாழற பெண்களுக்கு தன் புருஷனோட சேர்ந்து போறதுல ஒரு அலாதி சுகம். என் மாதிரி வாழா வெட்டிங்களுக்கு இப்படி தனியா போறதுல ஏதோ ஒரு ஆறுதல்.
3: நல்லா இருக்கேதான்னு கேட்டியே. நான் நல்லா தெரியுமோ?

0: ஜெயந்தி அவ்வளவு அனுசரணையா இல்ல, அதனால அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுறதா சில பேர் என்னண்ட சொன்னா. நிஜம்தானா?
1: ஆமா, நான் அவள ஏமாத்துட்டேனா?
0: நன்னா இருக்கே, நீங்க என்ன என்ன ஏமாத்தினேள்?
1: இல்ல காயத்ரி, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தல. கேவலம் தாம்பத்திய உறவு காசப்பட்டு உன்னை ரத்து பண்ணிட்டு ஜெயந்தியை நான் கட்டின்றதா நீ நினைச்சா அது தப்பு. பகவான் சாட்சியா சொல்றேன், நீ எனக்கு கொடுத்த சுகத்தை விட இன்னொருத்தி வந்து புதுசா ஒன்னு கொடுத்துடல. அப்ப இருக்கட்ட, இந்த ரெண்டாம் கல்யாணம் எப்படி ஏன் நடந்துச்சுன்னு கேக்குறியா? அதுதான் விதி. என் தலையெழுத்து காயத்ரி, என் தலையெழுத்து.

0: ஜீவராமச பணம் இனிமே அனுப்ப வேண்டாம் உங்க அப்பா எழுதியிருந்தார்.
1: ஆமா நான் தான் எழுத சொன்னேன். ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன், உங்களை கடனாளி ஆக்கியிருக்கேன், என் வைத்தியத்துக்காக உங்க சக்திக்கு மீறி செலவு பண்ணியிருக்கேன்.
0: உங்க அப்பாவுக்கு நான் எழுதின கடுதாசி எல்லாம்
1: பார்த்துட்டு தான் சொல்றேன். இனிமே உங்களுக்கு யாரும் மறக்க விரும்பல, யாருக்குமே எந்த சிரமமும் கொடுக்க கூடாதுன்னுதான். இந்த பாழும் நடைப்பிடம் உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறது
0: நீ மட்டும் அழுது பிரயோஜனம் இல்லை காயத்ரி. நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அழணும். நாம எவ்வளவுதான் அழுதாலும் நம்ம மனசுல மலையா குமிஞ்சிருக்கிற துக்கம் ஒரு நாள் குறைய போறதும் இல்லை, மறைய போறதும் இல்லை.
1: அடடே பேசிண்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல, புறப்படுங்க.
0: உன்னண்ட எவ்வளவோ பேசணும் போல இருக்கு, வா நடந்துட்டே பேசுவோம்.
1: வேண்டாம், அது அவ்வளவு நல்லா இருக்காது. உங்க வாழ்க்கை வழியில நீங்க போங்க, என் விதி வழியில நான் வரேன், புறப்படுங்க.
2: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: தொடர்கிறது பத்ரகாளி திரைப்பட ஒளி சித்திரம்.
1: காயத்ரி, எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் இழப்புன்னு சொல்லுவா, ஆனா நீ உசுரோட இருக்கச்சியே உன்னை நான் இழந்துட்டேன் காயத்ரி.

0: காயத்ரி சௌக்கியமா இருக்கியம்மா?
1: சௌக்கியமா ஆயிட்டேன் ஈஸ்வர கிருபை, உங்க ஆசீர்வாதம்.
0: என் மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஆயிடுது. கணேசன் உன்னை பார்த்தேன்னு சொன்னா, அவனுக்கு நீக்கு பிறந்த நாள்.
1: தெரியும், அவர் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்காகத்தான் நான் கோவிலுக்கு வந்தேன்.
0: நோக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா?
1: எப்பவுமே ஞாபகம் இருக்கும். யாரோட நட்சத்திரத்தை மறந்தாலும் அவர் பிறந்த நட்சத்திரத்தை மறக்க முடியுமா மாமி? அழாதீங்க மாமி. ஏன் தலையெழுத்துக்கு யார் என்ன செய்வா?
0: உன் நல்ல மனசுக்கு பகவான் நோக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார்.
1: வச்சுட்டாரே மாமி. இனிமே எனக்கு என்ன இருக்கு? உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, பார்த்துட்டேன்.
0: ஆசைக்கு வாயே. என்னடி சிரிக்கிறேன்?
1: அப்ப புத்தி தெளிவில்லாம இருந்தேன். அடிக்கடி அங்க வந்து உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துட்டேன். இப்போ தெளிவு உண்டாயிடுது. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நன்னா புரியுது. உத்தரவு வாங்கிக்கிறேன்.

0: என்னடிமா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பச்சை ரவிக்க போட்டு இருந்தேன், இப்ப அரைக்க கலர் ரவிக்க போட்டு அதே மாதிரி புடவை உடுத்திட்டு இருக்கேன். அழகா பின்னிருந்த ஜடையை அவுத்துட்டு முனியில மட்டும் முடி போட்டு இருக்கேன். ஊர் முத்துல அகல குங்குமம் கண்ணுல வழக்கத்துக்கு அதிகமா மை, என்னடி கோல இது, பத்திரகாளி பத்திரகாளின்னு சொல்லிட்டு இருப்பேன், இப்ப அசல் பத்திரகாளி மாதிரியே இருக்கேடி.
1: இன்னைக்கு நவராத்திரி கடைசி நாளாச்சம்மா, கோவில்ல மகிஷாசுரவதம் கதை சொல்றாளா, கேட்க போறேன்.
2: அறத்தை காக்கவும் மரத்தை போக்கவும் வையம் நடுநடுங்க வானம் கிடுகிடுக்க சினம் கொண்டு சீற்றம் கொண்டு கனம் கொண்ட பூங்குடலால் புறப்பட்டாய், ராஜராஜேஸ்வரி புறப்பட்ட

0: மாமி மாமி நல்ல நேரத்துல வந்தேன். பக்கத்துல அப்பளம் போட கூட்டிருந்தா போயிருந்தேன். வந்து பார்த்தா வாசகத்தை திறந்து கிடக்கு. ஜெயந்தியும் குழந்தையும் காணும். சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான்னு பார்த்தா இந்த கடுதாசி இருந்தது.
1: ஜெயந்தி, உன் குழந்தை உனக்கு உயிரோடு வேண்டும் என்றால் மெயின் ரோட்டுக்கு மேற்கே உள்ள பாழடைந்த மண்டபத்திற்கு நீ மட்டும் தனியாக வர வேண்டும். உதவிக்கு போலீஸ் வருவது தெரிந்தால் உன் குழந்தையின் பிரேதம் தான் உனக்கு கிடைக்கும்.

0: 来不来你了。
1: பத்திரகாளி, ஆமாண்டா, உன்னை பழிவாங்க வந்த பத்திரகாளிதானா?

0: கையால என்ன தொடுங்கோ, ஒண்ணும் தோஷம் இல்லை, தொட்டு தூக்குங்கோ. நீங்க தான் என்ன ரத்து பண்ணலே தவிர நான் உங்களை ரத்து பண்ணலையே. இதோ அக்னி சாட்சியா, நீங்க கட்டின மாங்கல்யம், கோர்ட்டும் சட்டமும் இத என்ன செய்ய முடிஞ்சது? இது இது எப்பவும் என் நெஞ்ச உரித்தின்றே இருக்கு. நிறைஞ்ச சுமங்கலி, நான் நிறைஞ்ச சுமங்கலி. ஏன்னா பார்த்துட்டே நிக்கிறே, டாக்டர் எடுத்துட்டு போங்கன்னா எடுத்துட்டு போகும். வேண்டாமா, முடிஞ்சுடுத்து. இன்னும் கொஞ்ச நாளி எல்லாருமே இங்க இருக்கு. அப்புறம் என்ன? அதோ அந்த தாய் உத்தரவு கொடுத்ததும்
1: என்னை விட்டுட்டு போயிடாது காயத்ரி, என்னை விட்டுட்டு போயிடாது
0: காயத்ரி. என்னைக்குமே போறதில்லை. ஒவ்வொரு சுமகலி பெண்ணோட மாங்கல்யத்திலேயும் மஞ்சள் குங்குமத்திலேயும் பூவும் பொட்டுலேயும் இந்த காயத்ரி எப்பவுமே இருப்பா. அப்பா எங்கே?
1: இது வரைக்கும்பா காயத்ரி உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதா, இல்ல தாயின்னு சொல்றதா, இல்ல தெய்வம்னு சொல்றதா?
0: அப்பா என் நேரம் நெருங்கிறது, உங்க கையால கற்பனை ஏத்துங்கோ. நான் கரைஞ்சி அந்த ஜோதியில கலக்கணும்.
1: லக்ஷ்மி, லக்ஷ்மி, தெய்வம் நமக்கு என்ன பண்ணிருக்குன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேடி. பாத்தியா, அந்த தாயே நம்ம வயிற்றுல வந்து பிறந்திருக்கா. லோகமாதா, லோகமாதா, நான் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும்.
0: ஏன்னா அன்னைக்கு பாடின ஏழு பிறப்பும் இணைந்திருக்கும் அந்த பாட்டை பாடிண்டே உங்க கையால நேக்கு உயிர் தண்ணி ஊத்துறேடா, ஊத்துறேடா.

0: நீங்கள் இதுவரை கேட்டது சினி பாரத் வழங்கிய பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், மேஜர் சுந்தர்ராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், ராணி சந்திரா, எஸ் ஆர் சிவகாமி, சுகுமாரி, பவானி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை மகரிஷி, வசனம் ஆரூர் தாஸ், இயக்கம் ஏ சி திருலோக் சந்தர்.
1: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும்

0: நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 5:30.
4: நேர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற இறுதி சுற்று பேச்சு போட்டிகளின் வானொலி தொகுப்பு.
5: என் பேர் தீபிகா, பாரதாசன் காலேஜ். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து டிப்ரெஷன், மன அழுத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, நான் வந்து சைக்காலஜி தான் எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் என்னால் சைக்காலஜி எடுக்க முடியல. ஸோ அந்த வெளிப்பாடாக தான் நான் இந்த டிப்ரெஷன் டாப்பிக்கை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றது தான் இதில் மேட்டர். இப்போ என்னென்னா, இந்த டிப்ரெஷன்றது எல்லாருக்குமே காமனாக வருது. சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த டிப்ரெஷன் வருது. எதை பார்த்தாலும் டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன். அதுவும் இல்லாமல் பெரியவங்களுக்கு என்ன மோஸ்ட்லி டிப்ரெஷன் எப்படி வரும்னா, குழந்தைங்களை வளர்க்குறதுல டிப்ரெஷன், சம்பாதிக்கிறதுல டிப்ரெஷன். அது மோஸ்ட்லி டீச்சர்ஸ்க்கு தான் 1000 டிப்ரெஷன்ஸ் இருக்கு. அதுலயும் எனக்கு வந்து என்னன்னா, இந்த காலகட்டத்தில் எனக்கு டிப்ரெஷன் எதை வந்து பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா, இப்ப மோஸ்ட்லா வந்து காமெடி பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகமா கோபமும் வருமா, அவங்க தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு தியரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கிரேட் காமெடியன் வந்து என்னன்னா, அவர் டிப்ரெஷன்னால தான் இறந்தே போயிருக்காரு. ஸோ இதுமே ஒரு தியரியில சொல்லப்பட்டிருக்கு. யார் அதிகமா நம்மளை சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அப்பா தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரு தான் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய டிப்ரெஷன் இருக்கும். நம்ம எப்படி பிள்ளைங்களை வளர்க்க போறோம், எப்படி இந்த காலத்தை வந்து நகர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன்ஸா இருக்கும். இப்ப எனக்கு, அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, நான் எதை டிப்ரெஷனா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சிலபஸ், இந்த ஜாப் இதெல்லாம் தாண்டி என்னன்னா, எனக்கு வாழ்க்கையை நகர்த்துறதுக்கே வந்து என்னன்னா ரொம்ப டிப்ரெஷன்ஸா இருக்கு. ஏன்னா வந்து விலைவாசி ஏறிடுச்சு, இதுல வந்து தங்க வாங்க முடியாது. ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் படிச்சுட்டா அப்படின்னா தங்க வாங்குறதுக்கு ஒரு டிப்ரெஷன். ஏன்னா அந்த காசை வந்து நம்மளால போட முடியல, அதுல எதா இருந்தாலும் வெள்ளி தங்கம் எதா இருந்தாலும் நம்ம போட முடியல. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுல பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன். இப்ப யாரு வந்து நம்ம தலைமுறையை மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகுது. இந்த எல்லா டிப்ரெஷனுக்கும் காமனான சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து போன் யூஸ் பண்றது நிறுத்திடணும். அதுக்கப்புறம் உங்க பெற்றோர்கிட்டயும் நேச்சரோட நீங்க வந்து கொலாபரேட் ஆயிட்டு நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும். ஒரு டூர் போயிட்டு வாங்க. இப்ப என்னன்னா, டூர் போறதே வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுது. அது காசு செலவு பண்ணும், இதுக்கு போனோம் அது போனோம். இப்ப வந்து நான் ராமேஸ்வரமும் காசியும் வந்து என்னன்னா, எங்க பெற்றோர் வந்து போயிட்டு வந்தாங்க. அதுல அந்த டிராவல் ஏஜென்சி பண்ண கொளறுபடியில இவங்க டிப்ரெஷன் ஆகி மன நிம்மதியோட போக வேண்டிய இடத்துக்கே வந்து டிப்ரெஷனோட தான் போனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா டிப்ரெஷன் அடிப்படையா இருக்குது.

0: ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், நேச்சரோட மிக்ஸ் ஆகிடணும், ஏதாவது ஒரு டூர் போயிட்டு ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிப்பு யோகேஸ்வரன். நான் பரங்கிப்பேட்டையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பயில்கிறேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு தலைவன், லீடர். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. இது உண்மையாக நடந்தது தான். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 6th or 7th படிச்சிருந்தப்போ, நான் பேசிக்காக வந்து கிளாஸில் அதிகமாக பேசுகிற பையன். டீச்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் உங்கள் பையன் அதிகமாக பேசிகிட்டு இருக்கான் சார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வச்ச பட்ட பேரே வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் பட்ட பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியல நான் வந்து ஒரு 2026 தலைவன்ற பேரில் வந்து ஆல் இண்டியா ரேடியோலேயே பேசுவேன் அப்படின்றது யாரும் நானே எதிர்பார்க்கல. என்கிட்ட அப்போ சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து நிற்கலாம், விதி எப்படி வேணால் கொண்டு போவோம். ஒருத்தங்கிட்ட லீடர்ஷிப் இருக்கா இல்லையான்றது வந்து நம்மளால் ஒரு பருவத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. வாழ்க்கை ஒரு தலைவனை வந்து உருவாக்கும். அது வந்து பல நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லை ஒரே நிகழ்வில் ஒரு தலைவன் உருவானதாகவும் இருக்கலாம். ஏன் ஒரு தலைவன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆட்டு மந்தைக்கு வந்து ஒரு வழிகாட்டி ஒன்று கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதுக்கு ஒரு வழி தெரியாது. அதுக்காக ஒரு ஆட்டு மந்தைய மேய்க்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு கேட்டால் தலைவன் அப்படி தேவைப்படாது. ஒரு தலைவன் என்பவனுக்கு வந்து நற்பண்புகள் நிறைய தேவை. அனுசரித்து போகிற குணம், எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்குற ஒரு பரிமாணம், அந்தளவுக்கு ஒரு பெரிய புரிதலும் மெச்சூரிட்டியும் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் ஒரு தலைவனாக இருக்க முடியும். இப்போ இந்த தலைவன்றதை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நாட்டின் தலைவனாக எடுத்துக்கலாம், இன்னொன்று குடும்பத்தின் தலைவனாக எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே கொடுத்தது தலைவன் லீடர்ன்னு இருக்கே தவிர அது யார் என்னன்றதை வச்சு இல்லை. ஒரு குடும்பத்தோட லீடர் என்றைக்கும் அப்பா தான். ஒரு நாட்டோட லீடர் ஒன்று பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து அப்படி அது ஹையரார்க்கியெல்லாம் இருக்குது. ஏன் தலைவன்னா, ஒரு நான் தான் எனக்கு தான் அப்படின்னு ஒரு ஆளும் தனித்தனியாக இருந்தால் வந்து எது ஒன்றுமே செயல்படாது. கீழேருந்து மேலே அப்படின்னு ஹையரார்க்கி இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகமாகவும் சரி ஒரு குடும்பமாகவும் சரி இயங்கும். ஏன் இயங்கணும்னா, இயங்கினா மட்டும்தான் வாழ்க்கையின் அடுத்த பரிணாமத்துக்கோ அடுத்த பக்குவத்துக்கோ போக முடியும். இப்போ எனக்கு நான் தலைவனாக பார்க்குறது யாருன்னு பார்த்தா, முதல்ல எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வந்து உலகத்தை பற்றின விஷயங்களை சொல்லி, இந்தந்த ஆட்கள் இப்படி, இந்தந்த ஆட்கள் இப்படி இருப்பாங்க, ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க, ஏமாறுறவங்களும் இருப்பாங்க. ஏமாறுறவங்க இருக்காங்கன்றனால நீ ஏமாற்றவும் கூடாது, ஏமாத்துறவங்க இருக்காங்கன்றனால நீ ஏமாந்துடவும் கூடாதுன்னு சொல்லி வளர்த்தவர் தான் எங்கள் அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான தலைவன் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது பார்க்குறது வந்து என்னோடய தந்தை தானே தவிர வேறு யாரையும் நான் இது வரைக்கும் அந்த இடத்துல வச்சு பார்த்ததில்ல, பார்க்கவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன யாராச்சும் தலைவனாக பார்த்துருந்தாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பண்புகள் அவங்க என்ன பெருசாக பார்த்தாங்கன்னு தெரியல, ஆனால் என்கிட்ட தலைவனாக இருக்க வேண்டிய நற்பண்புகள் இருக்குது. அது வந்து எனக்கு நானே நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிப்பேன். ஏன்னா என்னால் அடுத்தவங்களோட இடத்துலேருந்து யோசிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், எல்லாம் பண்ணிக்க முடியும். ஒரு தலைவன் அப்படின்னு வந்துட்டாலே அவன் வந்து தன்னோட சுயநலத்தை மட்டும் வச்சு ஒரு முடிவை எண்ணிக்கை எடுக்கவே முடியாது. ஒரு சமூகம்னு ஒன்று இருக்குன்னா, அந்த இப்போ வந்து அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்லியிருக்கார், ஒரு கப்பல் வந்து முழுக போகுது அப்படின்ற நிலைமையில் இருக்கக்குள்ள அந்த கப்பல் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கருத்து கணிப்பு கேட்டு இக்கப்பலில் என்ன பண்ணலான்றதை கேட்க மாட்டாங்க. அந்த கப்பல் பற்றின தெரிஞ்சவங்க அந்த தலைவன்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அந்த தலைவனுக்கு அந்த கப்பலை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும். ஒரு சமூகமாக இருக்காங்க, எல்லாரோட கருத்தும் முக்கியம் அப்படின்னு நான் கருத்து கணிப்பு கேட்டு அந்த கப்பலை இயக்கணுன்னா அது முழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தலைவனாக இருக்கிறவன் அது எதில் தலைவனாக இருக்கானோ அதில் வந்து மிகப்பெரிய அறிவு தேவை. அது இருந்தால் மட்டும்தான் வந்து அவன் தலைவனாக நீடிக்க முடியும். தலைவன் ஆகிறது பெருசு இல்லை, தலைவனான தகுதியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப பெருசு கஷ்டம், அது ஈஸியான விஷயம் இல்லை. அதே மாதிரி நான் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் கேட்டால், நான் என்னை எடுத்த உடனே நான் ஒரு விஷயத்தில் தலைவன் ஆக்கிக்க மாட்டேன். அந்த விஷயங்களில் தீர விசாரித்து ஆராய்ச்சி அது என்ன ஏது A to Z எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நான் தலைவன் ஆவேன். அதனால் எனக்கு வந்து இந்த தலைப்பு கொடுத்தது வந்து நான் தலைவன்றதை பற்றி பேசணுன்ற மாதிரி இல்லாமல், எனக்கு நான் வந்து தலைவன் ஆவதுக்கான ஒரு முதற்படியாக வந்து விதி எனக்கு கண்ணில் காட்டுதோன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
2: So very good afternoon to one and all present here. எம் குரலை கேட்டு கேட்டு இந்நேரம் மைக் கூட பரிச்சயமாயிருக்கும். ஸோ இந்த குரலுக்கு பின்னாடி நான் முகமது அமீன் கான் ஃப்ரம் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ பேச போகிற டாபிக் நிறைய பேசிட்டோம், இப்போ என்னடா பேச போகிறான் மீண்டும் மீண்டுமானு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஒரு ஃபீலிங் தட் ஸ்டார்டட் ஆதி மூலம் இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப டீப்பான ஒரு சிம்பிளான வார்த்தை, வீடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் நம்ம வீட்டில் சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேசினா பட்டாம்பூச்சிகள் பறக்கிற வார்த்தை. ஸோ த டாபிக் இஸ் ஆல் அபவுட் காதல். காதல், அன்பு, லவ், நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பேசலான்ற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம இப்போது பேச போகிறோம். ஸோ காதல், காதல்னு நமக்கு கேட்கும்போதே நமக்கு பாட்டுகள், நம்ம வாழ்க்கையோட நினைவுகள், என்னென்னமோ நமக்கு ஞாபகங்கள் வரும். காதல் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இங்கே எல்லாமே நம்ம இங்கே செயல்படுறதுக்கான மூல காரணம் ஆக்சுவலி

ஒரு சிம்பிளான வார்த்தை தான் அது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று நான் ஏன் பேசுகிறேன், நீங்கள் அங்கே ஜட்ஜஸாக உட்காந்து இதை ஏன் கேட்குறீங்க? எனக்கு மொழி மேலே ஸ்டேஜ் மேலே இருக்கிற ஒரு காதல், உங்களுக்கு உங்கள் மொழி மேலே உங்களுடைய பேஷன் மேலே இருந்த ஒரு காதல், அதை நீங்கள் நோக்கி போனீங்க, அதில் சக்ஸஸ் ஆனீங்க, இன்றைக்கி ஜட்ஜஸாக உட்காந்துருக்கீங்க. சேம் ஃபார் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஏதோ பின்னாடி ஓடுறோம், நம்ம சொல்லிக்கிறோம் காசு பின்னாடி ஓடுறோம், நம்ம லட்சியத்து பின்னாடி ஓடுறோம். ஆனால் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தது, இந்த உலகம் உருவானது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காதல் தான். வீடுகளில் ஆனால் நம்ம சொன்னாலே வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக பிரதிபலிக்குது. இதை கேட்கும்போது எனக்கு நம்ம பாட்டுகளில் சொல்கிற அந்த இது ஞாபகம் வருது, அந்த திருக்குறள். ஆனால் நம்ம பாட்டில் கேட்டிருப்போம், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு. காதலை பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். உங்களுக்கு வந்து அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் உலகத்தையும் உங்களோட விஷயங்களையும் மற்றவங்கள்தான் சொல்லி கொடுத்துருவீங்க. ஆனால் அன்பு இல்லாத ஒரு மனுஷன் என்டைட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, எல்லாமே தன்னுடையது, உலகத்தில் இருக்கிற எல்லாமே தன்னுடையதுன்னு மாறிடுவாங்க. அதுதான் ஒரு அன்பில்லாத மனிதனுடைய ஒரு வாழ்க்கையாக மாறி போயிடும். நம்ம வந்து நிறைய விஷயங்களை காதலிக்கிறோம், இப்போ தான் சொன்னேன் பேஷன், ஒரு மனிதனை காதலிக்கிறோம், டிப்ரெஷனுக்கு போகிறோம், நிறைய நடக்குது நம்ம வாழ்க்கையில். எங்கே நம்ம தவறிடுறோம்னு யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நம்மே காதலிக்கிறது தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளை நம்மளே காதலிக்க தவறதுனால தான் இன்னைக்கு மனநோய்கள், நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம எதையோ பின்னாடி ஓடிட்டே இருக்கோம். நம்ம ஆக்சுவலி நிறைய பேருக்கு காதல் கூட கிடச்சிருக்கோம் வாழ்க்கையில், இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே காதலிக்க மறந்துருப்பாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அவங்களால தனிமையாக உட்காந்து அவங்களுக்காக அவங்களால சிரிச்சிக்க முடியாது. அந்த காதலை நம்ம வளர்க்கணும். எதன் மேல் காதல்? உன்மேல் காதல். உன்னை நீயே காதலிச்சுக்கிற அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். காஃப்கா ஒன்று சொல்கிறாரு, காதல் வந்து எவ்ரிதிங் தட் யூ லவ். நீங்கள் காதலிக்கிற எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். ஆனால் காதலோட மகத்துவம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் ஒரு நாள் இந்த காதல் திருப்பி ஏதோ ஒரு ரூபத்தில், வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை கண்டிப்பாக வந்து அடையும். அதுதான் காதலோட ஒரு அற்புதம் சொல்லலாம், ஒரு அழகுன்னு சொல்லலாம். காதல் இல்லாத ஒரு மனுஷன் மனுஷனே கிடையாதுன்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். நம்மளாம் யோசிப்போம், என்னடா காதல் ரொம்ப ஓவரேட் பண்ணி படத்துலலாம் காட்டுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், காதல் ரொம்ப ஒரு அழகான ஃபீலிங். நம்ம அப்பா அம்மா மேலே இருக்கிறது, நம்ம பெட்டு மேலே வச்சுருக்கிறது, எல்லாமே காதல் தான். எல்லாத்தையும் அதுதான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது. இன்றைக்கி நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே ஏன் வந்து நான் இதை ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த ஸ்டேஜ் மேலே இருக்கிற ஒரு காதல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம திருப்பி திருப்பி நம்ம பேசுகிறோம், நம்ம குரலை யாராவது கேட்க மாட்டாங்களா, நம்ம பேசுகிறத யாராவது அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்ற எல்லாமே ஒரு காதலின் அடிப்படையில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. காதல் தான் எல்லா எமோஷன்ஸும் லீட் பண்ணுது. நம்ம சோகமாக இருக்கிறோம், நம்ம கோவப்படுறோம், நம்ம ஒருத்தர் மேலே பொறாமப்படுறோம், நமக்கு அன்பு வருது, எல்லாத்துக்குமே ஆதி மூலம் அந்த காதல் தான். ஸோ அந்த காதலை என்றைக்குமே நீங்கள் விட்டுடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். காதல் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்றத நம்ம வந்து கடத்தணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும், காதல் ஒரு கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்றத. காதலுன்ற பேரில் நம்ம செய்கிற நிறையான தவறான விஷயங்களை செஞ்சுட்டு அதை காதலின் பெயரில் போட்டு காதலை கொச்சப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் திஸ் ஸ்பீச். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி காதல் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த காதல், நீங்கள் தொலைச்ச காதல் என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து சேரும். இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ. சைனிங் ஆஃப் அமீன்.

ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். ஸோ என்னோட பேர் முகமது அஜ்மல். நான் வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட டைட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்குது ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்கோட போகிறதுக்கு முன்னாடி அடையாளம்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அடையாளம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேர், நம்ம ஊர், நம்ம கல்ச்சரு, நம்ம ரிலீஜியனாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், நம்மளோட பர்சனாலிட்டி, அதுதான் நமக்கு ஒரு அடையாளமாக திகழுது. ஸோ அடையாளன்றது நம்ம வெளியில் என்னவா தெரியணுன்றது மட்டும் இல்லாமல் உள்ளே மனுஷனாக நீ எப்படி இருக்க அப்படின்றதும் ஒரு அடையாளம் தான். ஸோ இப்போ இருக்க சொசைட்டியில் நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், நிறைய ட்ரெண்ட் வருது, ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுற காலத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் நிறைய பேர் அவங்க அடையாளத்தை இழந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அடையாளத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்களோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அடையாளம், பர்சனல் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதுதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கணும்னாலும் அதுக்கு நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம சொசைட்டி பல கல்ச்சர்ஸ் இருக்கு, வெரி வெரி டைவர்சிட்டியான ஒரு ஊர்ல இருக்கும். நாம இந்த ஊர்

0: இல்லை நம்ம ஒரு ஐடென்டிட்டியை நம்ம ஐடென்டிட்டியை ஒரு ஹேட்ரேட் ஃபார்வர்டாக போ வெறுப்பு கொண்டு வர மாதிரி போகாமல் ஒரு பெருமைக்கான ஒரு உணர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் ஜாதி மதம் அது லாங்குவேஜ் நேஷ்னாலிட்டி அப்படின்னு எதோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் அது எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி தான். நான் அது சொல்ல வரல, இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த ஐடென்டிட்டியை ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹேட்ரடாக இல்லாமல் ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரைட், ஒரு சோர்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். ஓ, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அந்த மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அடையாளன்றது ஒரு பர்சனுக்கு யூனிக்கான ஒரு விஷயம், அது யாருக்காகவும் விட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அடையாளன்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடையாளம் அவங்களோட மார்க்ஸோ அவங்க பார்க்க எப்படி இருக்காங்களோ, பிகாஸ் ஒரு டீனேஜராக இருக்கும் போது உங்களுக்கு மார்க்ஸ் பற்றி தோணும்ல, கம்மியாக மார்க் எடுக்கிறேன் எனக்கு அதான், அவன் பேரே வந்து கம்மியாக மார்க் எடுக்கிறவன், அவன் பேரே வந்து நல்லா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கிறப்போ பசங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே அவங்களோட அடையாளத்தை டிசிப்ளின்லேயும் அவங்களோட கேரக்டரை டெவலப் பண்ணிக்கிறதுலையும் அவங்க மற்றவங்கிட்ட எவ்வளோ கைண்டாக இருக்காங்க அப்படின்றதுலையும் அதுதான் ஐடென்டிட்டி. ஸோ அது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஸோ ஐடென்டிட்டி இஸ் லைக் ஒரு ஃபவுண்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஒரு மனுஷனாக எப்படி காட்டுது அப்படின்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹேட்ரட் கிடையாது, ஒரு சோர்ஸ் ஆஃப் எனிமிட்டி கிடையாது, உங்கள் யாருக்குமே வெறுப்பை எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாருமே அவங்களுக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அபவுட் வாட் அதர் பர்சீவ் யூ ஆர், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அடையாளம். அதோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ பாய், தேங்க்யூ. அண்ட்
1: வணக்கம், நான் கா ஜோதிகா ஃப்ரம் ஜான்டவி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன். என்னோட தலைப்பு வந்து பெருமைன்றது தான். இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு வந்து பெருமைப்படுறாங்க. பெருமைப்படுறதுக்கான காரணங்கள்ன்றது நிறையவே இருக்குது. ஒருத்தவங்க வந்து தனக்கு நல்ல குணம் இருக்குது, நான் மற்றவங்க மேலே அன்பாக இருக்கேன், நான் ரொம்ப பணிவாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படலாம். அப்படி இல்லைனா தான் செஞ்ச சாதனைகள் மூலமாக பெருமைப்படலாம். கல்வியில் வந்து நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கு காரணம் வந்து என்னோடய பெற்றோர் தான்ட்டு பெருமைப்படலாம். இல்லை வந்து தொழிலில் வந்து நான் இவ்வளோ பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து இன்கம் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டும் பெருமைப்படலாம். இல்லைனா சமூகத்தில் வந்து பல நல்ல விஷயங்களை வந்து கொண்டுட்டு வரலாம். பல மரங்களை நடுறது, சமுதாயத்தில் இருக்க ஏழ்மையை வந்து நீக்கும் விதமாக ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இங்கே வந்து பெருமையாக நடந்துக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு மனிதன் ஏன் வந்து பெருமையாக இருக்கணுன்றதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்கிறாரு. இதுக்கான அர்த்தம் வந்து ஒருத்தவங்க பிறக்கும் போதே வந்து புகழோடு தோன்றணுமான்னு கேட்டால் இல்லை, ஒருத்தவங்க புகழ்ந்தோட தோன்றதை விட தான் வளரும் போது புகழை சேர்க்கும் விதமாக வந்து வளரணுன்றது தான் இதுக்கான காரணமாக இருக்குது. இங்கே மனிதர்கள் எல்லாருமே வந்து தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் வாழறதில்ல, பொதுநலமும் சமூகத்தில் பல பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக தான் இருக்காங்க. நாட்டோட பிரச்சனை தீர்ந்தால் தானே நம்மளும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நாட்டோட பிரச்சனையை தீர்க்கும் விதமாகவும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், நமக்கும் பெருமை சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக நடந்துக்கிற விதமாகவும் பெருமையாக இருக்கு வேணும். இங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தை இறக்குற வரைக்கும் பல விஷயத்தில் வந்து பெருமாறுறாங்க. ஒரு பெற்றோர்கள் வந்து தன் குழந்தை வந்து பிறந்த உடனே வந்து பெருமைப்படுறாங்க, பா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுடான்ட்டு பெருமைப்படுவாங்க. அதே அந்த குழந்தை வந்து வளர்ந்தும் போது வளர்ந்துட்டு வருது இந்த சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வர போதுன்ட்டு சந்தோஷம் அடைவாங்க. அந்த குழந்தை கல்வியிலையும் தொழிலையும் இல்லை வேலையில் போய் பல சாதனைகள் பண்ணும்போது நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும். பெருமைன்றது வந்து நம்ம பெருமைப்படணுன்றது மட்டும் இல்லை, அடுத்த ஆள் வந்து நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாருமே நம்ம நினைவில் வந்து இருக்கிறதே கிடையாது, ஒரு சிலரை தவிர. அந்த ஒரு சிலர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்தவங்கன்னும் போது ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம நினச்சிக்கலாம். அவர் வந்து பெருமை சேர்த்தனால்தான் இன்றைக்கி அவரை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். அதே மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் பெருமை சேர்த்ததால் தான் இன்றைக்கி நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து என்னையே கூட எடுத்துக்கலாம். இதே நான் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து என்னென்னா பார்த்தனா வந்து நிறைய விஷயத்தில் பெருமைப்படலாம். இன்றைக்கி இங்கே இந்த ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் நான் வந்திருக்கேன், இதை நினச்சி நான் பெருமைப்படலாம். அது தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கும்போது பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, உன்னால் முடிஞ்சிருக்கேன்ட்டு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். காரணம் இது மேலே ஆர்வம் இருந்தது, அதுக்கான ஈர்ப்பு வந்து என்னை இழுத்துட்டு வந்து இந்த இடத்து வரைக்கும் விட்டு இருக்கு. ஒரு மனிதன் வந்து பெருமை அடையிறதுக்கான காரணங்கள் வந்து பல விஷயம் இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் மட்டும் பெருமை அடையாமல் மற்றவங்களும் பெருமை அடையிற மாதிரி இருக்கணும். இங்கே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அதை பார்த்து பெருமை அடையிறவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க உயர்ந்துட்டாங்கன்னா அதை பார்த்து பெருமை அடையிறவங்க இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆன வித்தியாசம் வந்து வேற வேறு. ஒருத்தவங்க தனியாக உயர்ந்தவங்களை மற்றவங்க பார்த்து பெருமை ஆடுறதுக்கான அந்த மதிப்பெண்ணும் மற்றவங்க விழுந்ததை பார்த்து பெருமை ஆடுறதுக்கான மதிப்பெண்ணும் வேற வேற மாதிரி தான் இருக்குது. இந்த நாட்டில் வந்து அனைவருமே முன்னேறணும்ட்டு நினைக்கிறவங்க தான் உயரத்தில் இருக்காங்க. நல்லவன் எப்பயுமே நல்லவனாகவே இருந்து நல்லவனாகவே சாவறதும் இல்லை, கெட்டவன் எப்பயுமே கெட்டவனாக இருந்து கெட்டவனாகவே சாவறதும் இல்லை. இந்த சமுதாயத்தில் பல விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி

0: சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம இறக்கும் போது வறுமையிலும் கருமையிலும் இல்லை ஒரு இருட்டிலையும் அடைஞ்சு கிடக்காம நம்ம நாட்டுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பெருமை சேர்க்கிற ஒரு விதமாக தான் நம்ம வளரணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற இறுதி சுற்று பேச்சு போட்டிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி பிரியங்கா, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்கலாம்.
1: செல்வத்தூள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தூள் எல்லாம் தலை என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கு இணங்க உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறோம். அரசு தொடக்கப்பள்ளி பெத்துச்செட்டிப்பேட்டை மாணவ மாணவிகள்,
2: இந்த வருடத்தில் மருத்துவ துறையில் பெரும் சவாலாக கருதப்பட்டதில் ஒன்று டெங்கு காய்ச்சல். இதை பற்றி விழிப்புணர்வு உரையாடல் வழங்க வருகிறார்கள் எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் யாழினி, நித்திஷா, ஜித்தனேஷ், குருபிரசாத், தனராஜ் மற்றும் ஹரிஷ்.
3: Hi friends, it's good to see you all after a long time.
4: Hi friends, yeah really?
5: Why are you looking so dull, Yarni?
6: 2 days back only, I got discharged from the hospital.
5: Oh no, so sad. What happened, Yarni?
6: I have been suffering from dengue for the past 3 weeks.
4: What? Dengue? Is it a disease?
2: Yes, it is a mosquito-borne disease.
5: What do you say? Even the mosquito caused disease?
3: Yes, Nitisha, our teacher taught about this.
5: Superb. Then tell us more about dengue.
4: What are the symptoms of dengue?
3: High fever, rashes, nausea, vomiting, intense pain, big and your eyes, joint pain.
4: It seems like I am having all the symptoms now.
6: Hey, why do you say like this?
4: Yesterday night I got bitten by a mosquito. I am also going to get dengue fever. What do I do now? I am going to get admitted in the hospital.
2: Stop. Hey, don't blabber, Harish. All the mosquito bites don't cause dengue.
4: Then?
3: Haha, he is right. Don't be frightened, Harish. Only Aedes mosquito can cause dengue.
5: Aedes mosquito? How do we identify that?
3: Aedes mosquito have white spots on their legs. Moreover, they bite only during daytime.
4: Thank God.
5: Don't be happy, Arish. Even now also there is a possibility for you to be bitten.
4: Don't be negative, girl.
6: Yes, Arish. She is right only. I don't even know. Have I got dengue?
5: For this, we should know how we can avoid getting dengue.
3: It's good. You are being aware of that. You should use mosquito repellents, put nets on windows, and we can wear long sleeves and pants.
2: Mosquitoes lay eggs in water, so we should often

பாடுபவர்கள். அச்சுதல் வர்ஷலி பாட

0: நன்றி.
1: பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாரதியின் பாடலை பாட வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள்.

பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாரதியின் பாடலை பாட வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் பவானிஸ்ரீ, அனுஸ்ரீ, அச்சுதன், கவின்ராஜ், கிருபாலனி, வர்ஷினி, நந்திதா.

0: சோழனுக்காக நீதி கேட்ட கண்ணகியின் துணிச்செயலை நாடகமாக அரங்கேற்ற வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தனராஜ், யாழினி மற்றும் ஹரிஷ்.
1: பொருளிட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலமை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறான். அரசே அரசே, நம் அரண்மனை வாழேன் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள்.
0: அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா?
1: கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள்.
0: நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்ப. இளங்குடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு எம்மை காண வந்தேன். காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்?
2: ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையாயார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான்.
0: ஓ, இப்போது புரிகிறது, அந்த கோவலனின் மனைவியா நீ?
2: போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது?
0: பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொழுங்கோளன்று, அஃது ஏற்புடையதே.
2: அறநெறி தவறிய மன்னனே, தவறு இழுத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று.
0: பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாவின் அரசிக்குரிய சிலம்பின் பலல் முத்துக்களால் ஆனது. யாரங்கே கோழனிடமிருந்து பெற்ற

0: பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு.
1: நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்யிப்பிக்கிறேன். இங்கே பார்.
2: கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது.
0: ஆ, தவறு எடுத்து விட்டனே. பிற சொல் கேட்டு பெரும்பிழை செய்தனே. யானோ அரசன், யானோ கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருக்கிறது தகுமா? நீ எனக்கு வெண்கொற்றை கொடை எதற்கு? செங்கோல்தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக.
2: பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரம் மீது விழுந்து இறந்து படுகிறார்.
0: நன்றி மாணவர்களே.
1: மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடே தொழில்நுட்ப வளர்ச்சி. நாம் சிறிதும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது. அந்த தொழில்நுட்பம் இல்லை என்றால் என்னவாகும்? அதை பற்றி ஆங்கிலத்தில் பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவன் ஜித்தனேஷ்.
3: A world without technology. Technology has become so embedded in our daily lives that is nearly impossible to think of life without it. But what if it had never existed? Have you ever wondered what's life would be like without phones, TVs or computers? What if it there were no cars, no electricities and no internets? Today, let's explore how a world without technology would affect various aspects of life, including communication, education, and healthcare. Communication. Without technology, we would lose phones, emails, and instant messaging. Communication would rely on handwritten letters, taking days or even months to reach their destination. The internet, which connects people worldwide, would not exist. While face-to-face communication might increase, global connectivity would collapse and access to information would be limited. Education would face significant challenges in a world without technology. The absence of digital tools like computers, projectors, and the internet would make learning slower and less efficient. Students would rely on physical book and direct instruction from teachers. Education would face significant challenges in a world without technology. The absence of digital tools like computers, projectors, and the internet would make learning slower and less efficient. Students would rely on physical book and direct instruction from teachers. Healthcare. Modern healthcare is heavily dependent on technology. Without diagnostic tools like X-rays, MRIs, and ultrasounds, accurate diagnosis would be difficult. Advanced treatments and medicals would be unavailable. To conclude, a world without technology would be simpler but far more challenging. While it might encourage stronger local connections and a closer bond with nature, it would also limit human potential and make life harder. Despite its challenges, technology has brought humanity closer, improved living standards, and opened doors to endless possibilities. So let's use technology wisely to make the world a better place for everyone. Thank you.
1: C சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கினை வகுப்பது விடுகதைகள். இத்தகு சிறப்பு வாய்ந்த விடுகதைகளை கூறி நம் சிந்தனையை தூண்ட வருகிறார்கள் 1 வகுப்பு மழலை செல்வங்கள் நிஷா மற்றும் தேவி.

0: பிரியாய். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹரிஷ் மற்றும் தனராஜ்.
1: ரிஷா, உனக்கு தெரிஞ்ச விடுகதைகளை எனக்கு சொல்லி தரியா?
2: சரி தேவி பிரியா. ஒரு அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன?
1: அது எந்த நிறத்தில் இருக்கும்?
2: அது வெள்ளை நிறத்தில் இருக்கும்.
1: பற்கள்.
2: சரியான விடை. அடுத்த விடுகதை, வாயிலே தோன்றி வாயிலே வளரும் பூ, அது என்ன?
1: காதா?
2: இல்ல, அது சந்தோஷமாக இருக்க போது மட்டும் வரும்.
1: சிரிப்பு.
2: சரியான விடை. அடுத்த விடுகதை, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன?
1: கண்.
2: மிகச் சரியான விடை. அடுத்த விடுகதை, யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன?
1: வாயா?
2: இல்ல, அது பேசாது.
1: கண்ணிமை.
2: சரியான விடை. அடுத்த விடுகதை, ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி, அது என்ன? அது வாசனையை உணரக்கூடியது.
1: சிரிப்பு. மூக்கு.
2: சரியான விடை.
3: தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? எழுதி வைத்த தாள்களை அங்கும் இங்கும் இழைத்தவன் யார் யார் யார்? ஜன்னல் கதவை பட்டென சாத்திவிட்டு சென்றவன் யார் யார் யார்? அருகில் இருக்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தவன் யார் யார் யார்?
0: காண முடியாத காற்றேதான்.
1: நன்றி.
4: பூமியின் வெப்பத்தை குறைத்து பூமி குளிர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பாடலாக பாட 2ஆம் வகுப்பு அப்பிரிவு வர்ஷினி வருகிறார்.
5: ஃபன்னி பன்னி லக்கி டக்கி குளோபல் வார்மி சுப்பி சுப்பி லெட்ஸ் ப்ரொடெக்ட் தி எர்த் ஹார்ட் மேக் இட் ஹாட்டர் ஹார்ட் மேக் இட் ஹாட்டர் லெட் தி ஹீட் பி ட்ராப்ட் ஆன் எர்த் சேஸ் கார்பன் மான்ஸ்டர் வாட் கேன் வி டு ஃபன்னி பன்னி லக்கி டக்கி pull out the plug waste electricity no no turn off the powering tap waste water no no vroom vroom no no cars yes yes public transport ho yes bus bus bus plant more more trees no hazard holes let's save the earth let's cool the earth thank you.
0: இதுவரை புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அளித்த பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு கழித்த அனைவருக்கும் நன்றி.
6: குழந்தைகளே, நிகழ்ச்சியில ஒரு பாரதியார் பாடல் கேட்கலாமா?

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி பெத்துச்சேட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் நித்யஸ்ரீ குரல்களில் படையாப்பா படப்பாடல்.

திரைசீல் நிறைவாக சித்ரா குரலில் அமர்க்களம் படப்பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து வருவது மாநில செய்திகள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் எளிதான வாழ்க்கை மற்றும் எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மாற்றம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி முன்னுரிமைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு சிஷிர் கானலுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் வாதிப்பார்கள். இதற்கிடையே வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் கூறுகையில், நேபாள வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை வலுப்பெறும் என்று கூறியுள்ளார். முன்னதாக நேற்று திரு சிஷிர் கானல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முடிச்சூட்டு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுயமரியாதை, நல்லாட்சி, தேச பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி முறையை கட்டமைத்தவர் சத்ரபதி சிவாஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணர்வு சிவாஜியை சத்ரபதியாக மாற்றியது என்றும் திரு அமித்ஷா மேலும் கூறினார். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிச்சுட்டு தினத்தையொட்டி நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள அவரது 20 உயர சிலையை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், இந்த நாள் ஹிந்தவி சுவாரியத்தின் மீதான உலகளாவிய அங்கீகாரத்தை பறைச்சாற்றுவதாகவும் இது ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் இளைஞர்களே நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும், 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.

0: இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், இதனால் இந்தியா உலகின் மிக இளம் வயது மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் டாக்டர் மாண்டவியா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இளைஞர்களின் ஆற்றலையும் திறனையும் தேச கட்டமைப்பு மற்றும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்.
0: கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரியசக்தி உற்பத்தி திறன் 2.8 GW இருந்து 105 GW உயர்ந்துள்ளதாக மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்.
1: நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரியசக்தி மூலம் ஒளியூட்டப்படுவதாகவும், விவசாயத்துறையில் சூரியசக்தி திறன் 2 மடங்காக அதிகரித்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு கூடிய வளர்ச்சியின் சான்று என்றும் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். நாட்டின் விவசாயிகள் இனி வெறும் உணவு உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, ஆற்றல் உற்பத்தியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறினார். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் சூரியசக்தி வசதியை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு வீட்டையும் ஆற்றல் மையமாகவும், ஒவ்வொரு வயலையும் ஆற்றல் உற்பத்தி மையமாகவும் மாற்றும் உறுதியுடன் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக திரு ஷெகாவத் தெரிவித்தார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மலுப்படுத்துவது தொடர்பான 29வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பயின்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக கால அவகாசத்தை ஜூலை 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வானொலி சாட்சியாக இருந்துள்ளது என்றும், மேலும் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம் என்றும் கூறினார். மேலும் அவர் தமது உரையில்,
3: டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது. இருந்த போதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான்.
0: தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு உதயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு நிர்வாகி திருமதி ஆபே எலிசபெத் நோக்கு உரையாற்றினார். முன்னதாக புதுச்சேரி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு தலைவர் திரு எம் ரவி மாரியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் நன்றியுரையாற்றினார். விழாவில் ஆகாஷ்வாணி உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு சீனிவாச முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று காலை 7 மணிக்கு புதுச்சேரி அஜந்தா சிக்னல் சந்திப்பில் தொடங்கி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை வரை நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்லனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி

0: பட்டம் வென்ற பிரக்யானந்தாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சிறப்பான மைல்கல் அவரது உறுதியான செயல்பாட்டை பறைசாற்றுவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரக்யானந்தாவின் அபார திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான சீரான செயல்பாடு ஆகியவை தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் உலக அரங்கில் இந்திய சதுரங்க விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இது பிரதிபலிப்பதாகவும் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரும் ஆண்டுகளில் அவர் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் தொடர்ந்து வெற்றி பெறவும் தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தொடர்வது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் ஓ எஸ் அருண்.

நேரம் 6:27 ஆகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் எஸ் சௌமியா.

6:39 38 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். அடுத்து ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

முப்பத்தொன்பது நிமிடம் 38 நொடியில் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். அடுத்து ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. தொடர்வது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் மாலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதன்மை அலைவரிசையில் இரவு 7 முதல் 7:15 வரையிலும், இரவு 8:35 முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்குபெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹரிகேஷ் குகுர்டே அவர்களின் கயால் இசை பாடல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி புனே. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மன விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன்சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகளாகவும் நிறைவுபெறும். இதனிடையே 7:02 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நாளைய நிகழ்ச்சிகள் முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு ஆகாசவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் பல்வகைமை, சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர்.எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தன்கச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வான்வெளியில் இசைத்தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை. திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதஸ்வரசை கேட்கலாம். திருக்கோவிலூர் எஸ் ஜி கோபி அவர்கள் தவில். 10:12 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலையில் சாமி தண்டபாணி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்துடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மீனியவை. 2:40 தாளத்தரங்கம் பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவிழில் வாசித்திருப்பது. தாளம் ஆதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி ருக்மணி அவர்களினுடைய வயலின் இசை கேட்கலாம். மாலை 4:00 விடியலை தேடி நாடகம் எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார்.

சீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:30 முதல் 8:50 வரையும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுசி டாக்டர் மாண்டே சுதாராணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். பகல் 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹே சிநேகிதியே தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலை இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனவிரும் புதிய தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சுந்தி தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:05 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களை வரை கேட்டது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சி குறித்த விவரங்கள்.

நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. தொடர்வது திரைசை. திரைசிலின் முதலில் வருகிறது சின்னத்தம்பி படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

7:05 மூன்று நொடியாகிறது. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்து சுரலதா குரலில் சேரன் பாண்டியன் படப்பாடல்.

திரை சீல் நிறைவாக எங்கோ ஒரு காவல்காரன் படத்திற்காக ஒலிக்க வருகிறது பி. சுசிலாவின் குரல்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு

0: ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில், இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஸ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின்

0: பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353rd ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25:21. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி குறித்த விவரங்களை உங்களுக்காக பார்க்கலாம். இதனுடைய நோக்கம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடி இதனுடைய உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதனுடைய பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் என்பதாகும். அந்த வகையில் முதலில் குதிரைவாளி குறித்த விவரங்களை பார்க்கலாம். ரகங்கள் MT1, அத்தியந்தல் 1, கோ 2. சாகுபடி செய்யக்கூடிய காலநிலை பார்த்தோம் என்றால், குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மண் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் எவ்வாறு தயாரிக்கலாம்? 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதையினுடைய அளவு 3-4 கிலோ, அதாவது 1 ஏக்கருக்கு இருக்க வேண்டும். விதைக்கும் முறை, பருவமழை துவங்கியவுடன் ஜூலை மாதத்தினுடைய முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3-4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி அப்படி என்று பார்த்தோம் என்றால், வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். எரு மற்றும் உர மேலாண்மை, நிலம் தயார் செய்யும் போதே 1 ஏக்கருக்கு 2-4 டன் தொழு உரம் இட வேண்டும். பிறகு உழவு செய்ய வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16, 12, 20 கிலோ ஏக்கர் என்கிற முறையில் அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை, பொதுவாக குதிரைவாளி பயிருக்கானது நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது கூட கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை, விதைத்த 25-30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சாமை, இதனுடைய ரகங்கள் அத்தியந்தல் 1, விதை அளவு என்று பார்த்தோம் என்றால், வரிசை நடவுக்கு 4 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு விதைப்பதன் மூலமாக நன்கு பயிர் வளரும் வகையில் இருக்கும். விதை நீர்த்தி, 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டைசியம் கொண்டு விதை நீர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல், நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2-3 முறை நன்றாக உழ வேண்டும். அடுத்து உரமிடுதல் குறித்த விவரங்கள். அடியுரம் தொழு உரம் 5 டன் ஏக்கருக்கு என்ற விதத்தில் இட வேண்டும். தழைச்சத்து 18 கிலோ, அதாவது 1 ஏக்கருக்கு. மணிச்சத்து 9 கிலோ 1 ஏக்கருக்கு அப்படின்ற அளவில் இட வேண்டும். இடைவெளி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், வரிசை நடவு 25-10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். நேரடி விதைப்பு என்றால் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். களையெடுத்தல், விதைத்த 15வது நாளில் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல், விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் மூலமாக பயிர்களை நன்கு பராமரிக்கலாம். அடுத்த தகவல் திணை. திணை பார்த்தோம் என்றால், ரகங்கள் கோ 6 கோ 7, விதையினுடைய அளவு வரிசை நடவு 4 கிலோ ஏக்கருக்கு என்ற முறையில் இருக்க வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஏக்கருக்கு தேவைப்படுகிறது. விதை நீர்த்தி, 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டைசியம் கொண்டு விதை நீர்த்தி செய்யலாம். நிலம் தயாரித்த, நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல், அடியுரம் தொழு உரம் 5 ஏக்கருக்கு, தலைச்சத்து 18 கிலோ ஏக்கருக்கு, மணிச்சத்து 9 கிலோ ஏக்கருக்கு. இடைவெளி வரிசை நடவு 22-20 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். நிரடி விதைப்பு செய்தால் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருத்தல் வேண்டும். நேர்கள் இதுவரை ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி குறித்த தகவல் கேட்டீர்கள். நேர்களை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: நேயர்களே, சில நொடிகளில் உழவர் உலக நிகழ்ச்சியானது சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்பொழுது கேட்கலாம்

0: யார் இது? செல்வி போல இருக்கு. செல்வி, அட நீயே தானா?
1: யாரு? வள்ளி, நீயா? இது என்ன, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட. வா வா, இப்படி உட்காரு.
0: அப்படியா நான் அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன்?
1: ஆமா ஆமா, எப்படியும் ஒரு 5 கிலோ வாச்சும் எடை ஏறி இருப்ப.
0: நீ மட்டும் என்னவா, என்னை விட 2 கிலோ அதிகமாகவே எடை கூடியிருப்ப.
1: உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, எங்க போயிட்டு இருக்க?
0: டவுனுக்கு தான் செல்வி. காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: என்னென்னலாம் போட்டிருந்தீங்க?
0: நெல்லு தான் செல்வி.
1: வேற
0: வேற என்ன, வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி போட்டிருந்தோம்.
1: அப்புறம்
0: அதான் சொல்லி முடிச்சிட்டேனே.
1: அப்படின்னா நீங்க ஒருங்கிணைந்த முறையில விவசாயம் பார்க்கலையா?
0: ஒருங்கிணைந்த முறையில பயிர் செய்யறது நல்ல யுக்தி தான், ஆனா
1: இதுல கிடைக்கிற நன்மைகள் உனக்கு தெரியல, அதனாலதான் இன்னமும் நீங்க பயன்படுத்திக்கல.
0: என்ன அப்படி சொல்லிட்ட?
1: எங்க ஊரு விளை நிலங்களை வந்து பாருப்புள்ள, இவங்களை போல ஒருங்கிணைந்த முறையில தான் நாமளும் விவசாயம் செய்யணும்னு யாரா இருந்தாலும் ஆசை வரும்.
0: செல்வி, இதை பத்தி கொஞ்சம் விரிவா தான் சொல்ல.
1: கண்டிப்பா சொல்றேன் வள்ளி. விவசாய கூட்டங்கள்ல இதை பத்தி எல்லாம் நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. முத ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன, இதுல எப்படி பயனடையலாம், விவசாயத்தோட எதை எதை கூடுதலாக வளர்ப்பு செய்யலாம் அப்படின்னும் இன்னும் பல விவரங்களையும் எடுத்து சொல்றாங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவங்க. அந்த விவரங்களை கேட்டுக்க.
2: எதுக்காக வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இருக்கக்கூடிய இடத்துல என்ன தொழில் செய்யலாம், என்ன வருமானத்தை பெருக்கலாம், என்ன விவசாயம் சார்ந்த தொழில்கள் செஞ்சு நம்ம முன்னேற்றம் அடையலாங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மேய்ச்சலை நம்பி இருந்த இனங்கள் குறைஞ்சிட்டே வருது. முந்தியெல்லாம் வந்து கால்நடைகளை எடுப்பாங்க, குறிப்பாக செம்மறியாடு அது மாதிரி நாட்டு மாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. விளை நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இரவு தங்க வைப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து அந்த நிலத்துக்கு உரமாக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்போ விவசாயத்தில் ஏன் நம்ம இதை சேர்க்குறோன்னா, விவசாயம் வந்து தன்னிச்சு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு நமக்கு. தட்பவெப்ப சூழ்நிலைகள், கிளைமேட் சேஞ்சு, மான்சூன் ஃபெயிலியரு, இதை மாதிரி பல காரணங்கள்னால நம்ம வந்து இயற்கையை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதா, அதுலேருந்து வரக்கூடிய இழப்புகளை எப்படி சரி கட்டுறது, இதை மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து கால்நடை சார்ந்த சில உபத்தொழில்களையும் நம்ம இதோட சேர்ந்து இணைச்சி போடுறது தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் மாடு வளர்ப்பு இருக்குது, வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது, செம்மறியாடு வளர்ப்பு இருக்குது, வெண்பன்றி வளர்ப்பு இருக்குது, பசுந்தீவனம் வளர்ப்பு இருக்குது, மீன் வளர்ப்பு இருக்குது, பழங்கள் சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி, இப்போ அதுபோக வந்து மரப்பயிர்கள் சாகுபடி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து விவசாயத்தோட கால்நடையும் ஒருங்கிணைத்து நம்ம பயன்படுறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. இதனால் என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பண்ணையில் மொத்த வருமானம் கூடுது, வருடம் முழுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பண வரத்து இருந்துகிட்டே இருக்குது, ஆண்டு முழுவதும் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலையும் இருந்துகிட்டே இருக்குது, பிறகு தீவன பொருட்கள் இருக்குது, விவசாயத்துலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் இருக்குது, அதை வந்து மறுசுழற்சி செய்கிறதுக்கும் இந்த முறை வந்து நமக்கு பயன்படுது. அதாவது எதுவுமே வந்து

0: வேஸ்ட்டாக போகிறதில்லை. அந்த தீவன கழிவுகளை நம்ம வந்து கால்நடைகளுக்கு போட போகிறோம், கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை உரமாக மாற்றி பண்ணைகளில் போட்டு நம்ம பயன்படுறோம். நம்ம அதே மாதிரி அந்த கழிவுப் பொருள்களிலிருந்து நம்ம பலவிதமான மதிப்பு கூட்டிய பொருட்கள் செஞ்சும் நம்ம பயன்படையலாம். அதனால் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த மணல் வளம் என்ன, அங்கே உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை என்ன, என்ன மாதிரி கால்நடைகளை நம்ம அங்கே வளர்க்கலாம், என்ன மாதிரி பயிர்கள் நம்ம அங்கே வளர வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். அதை மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதற்கான ஆலோசனைகள் எங்கள் பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுங்கிறத சொல்லி தருவாங்க. இப்போ கால்நடை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பார்த்தீங்கன்னா வாத்துடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், பன்றியுடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்க்கறது சேர்த்து வளர்க்கலாம், நாட்டுக்கோழி மற்றும் அசோலா வளர்க்கலாம், கறவை மாட்டுடன் உயிர் வாயு மற்றும் மண்புழு உரம் தயாரிக்கிற முறையை சேர்த்து கொண்டு போகலாம், வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி கொண்டு வரலாம், முயல் மற்றும் தீவன மர வகைகள் வச்சு நம்ம கொண்டு வரலாம், வாத்து மற்றும் காய்கறி தோட்டங்கள் கொண்டு வரலாம், எருமை மாட்டு வளர்ப்போடு சேர்ந்து இயற்கை வகை காய்கறி தோட்டத்தை கொண்டு வரலாம், கால்நடை கழிவுக்குன்னு தனியாக வேளாண்மையே இன்றைக்கி வந்து தனி ஒரு துறையாக வர்ற அளவுக்கு நம்மள்ட்ட பயிற்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பண்ணையத்தை வச்சு அதிக லாபம் பெறணுங்கிறது தான் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இதில் குறிப்பாக என்னென்ன, அதிக விளைச்சலுக்கு நம்ம போகணும்னு கிடையாது, அதிகமான இடத்த பயன்படுத்தணும்னு கிடையாது, இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியாக இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணை முறைகள் வச்சு செய்கிறதோட முக்கியமான நோக்கமே இதுதான். நமக்கு இந்த மாதிரி சாணத்திலிருந்து உரங்கள் தயாரித்து இது மூலம் நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் பொருளாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ எல்லா மக்களுக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணுமாங்கிறது இது மூலம் நம்மளால் செய்ய முடியாது. தேவை இந்த தேவைக்குன்னு சில குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, டார்கெட் குரூப் இருக்கும், அதை மாதிரி டார்கெட் குரூப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இதில் வந்து பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறைச்சி கிடைக்குது, முட்டை கிடைக்குது. இது போக இதை உற்பத்தி செய்கிறதுக்கான தீவன பயிர்கள் வளர்க்குறதுக்கு உங்ககிட்ட இடம் இருக்குது. இந்த தீவன பயிரத்துக்கு தனி இடம் இல்லாமல் ஊடு பயிராக நீங்கள் செய்யலாம். மற்ற பழத்தோட்டங்களுக்கு நடுவில் இதை கொண்டு வரலாம். தீவனத்துக்கான மரங்களை வந்து வேலி மாதிரி பயன்படுத்திக்கலாம், பார்டரில் வளர்க்கலாம். இதை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது.
1: அடேப்பா, ஆண்டு முழுக்க வருமானம் எடுக்கலாமா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில்? குறிப்பா கழனியில எந்த கழிவையும் வீணாக்காம சரியா பயன்படுத்திக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் போல இருக்கே.

வள்ளி, விவசாயத்துல இப்ப எம்புட்டோ தொழில்நுட்பங்க புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. இப்படி நமக்காக இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டாதான் சிறப்பா செயல்பட முடியும்னு தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. அதையும் கேட்டுப்போம்.

இன்னைக்கு வந்து மீத்தேன்னொன்னே எல்லாருமே நம்ம பயப்படுறோம். ஏன்னா வந்து உலக சுகாதாரத்தை வந்து கெடுத்துருது, நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து கார்பன் கிரெடிட்ஸுங்கிற லெவலுக்கு விவசாயத்தில் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பூத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கால்நடை இருக்குது, அது எவ்வளோ பசுந்தீவனம் சாப்பிடுது, அதுலேருந்து எவ்வளோ கழிவு வருது, இதுலேருந்து எந்த மீத்தேனை கொண்டு போய் அந்த கால்நடைக்கு தீவனத்தை வளர்க்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இது எல்லாமே வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் பொருளாதாரத்தில் இதையும் சேர்த்தே நம்ம கொண்டு வரணும்.

0: கழிவுகள் இருக்கோ, இப்போ சாணம் இருக்குது, அதை வந்து எரிவாயுவாக பயன்படுத்தலாம், பயோகேஸாக யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பறவை இனங்கள் வளர்க்குறீங்க, இதோட கழிவுகள் இருக்குது, இந்த கழிவுகள் வந்து மீனுக்கு வந்து ஒரு நல்ல உணவு, அந்த நீர் வந்து திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது திருப்பி நம்மளோட மண் வளம் பெருகும். ஸோ இதை மாதிரி ஒரு சுழற்சியை நம்ம ஏற்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து பயன்பட்டு நல்ல விதமாக நம்ம வருவாயை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் மாவட்டந்தோறும் பல்கலை பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கல்லூரிகள் இருக்குது, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. இது போக இதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு இயக்ககமே இருக்குது, அது வந்து விரிவாக்க இயக்ககம்னு இருக்குது. ஸோ சென்னையில் உள்ள மாதவரத்தில் அந்த இயக்ககம் இருக்குது. நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு இதில் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பயிற்சிகள் கொடுப்பாங்க. இது போக இப்போ தமிழக அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு, அதை கூட்டுறதுக்கான பயிற்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சென்டர்ஸ்லையும் எங்கள் சென்டர்ஸ் மூலம் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான இறைச்சி உணவு, பிறகு வந்து முட்டை பால் இதுலேருந்து பரக்கூடிய மதிப்பூட்டிய பொருட்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 25 நாட்களாக ஒரு கிரெடிட் அவர்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பயிலணும்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேரணும். இது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல முறையில் பயிற்சிகள், உங்களுக்கு என்ன தேவையான பயிற்சிகள் இருக்கோ அது வந்து எங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட விரிவாக்க இயக்கத்தில் கேட்டு எந்த ஊரில் என்ன பயிற்சி தர்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதில் சேர்றீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முறைகள் எல்லாமே அவங்க சொல்லித்தருவாங்க. நீங்கள் அதில் கலந்து கொண்டு அதுலேருந்து பயன்பெறணுங்கிறது ரொம்ப தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது திறன் மேம்பாட்டு திட்டத்தில் அதுபோக மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட அளவில் கால்நடை துறை, பராமரிப்புத்துறை, பல்கலைக்கழகம் நாங்கள்லாம் சேர்ந்து மாவட்ட அளவில் வந்து ஒரு குழு அமைச்சு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேரடியாக களத்தில், அதே நேரம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து அதுக்கான ஆய்வுகள் எடுத்து உங்களுக்கு முடிவுகள் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை 3 மாதத்திற்கு ஒருக்க மாநில அளவில் நடத்துகிறாங்க. அதில் வந்து உங்களோட ஃபீல்டு லெவல் பிரச்சனைகளை எடுத்து அந்த ஃபீல்டு லெவல் பிரச்சனைக்கு என்ன பயன்பாடு இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு போய் உங்களுக்கான விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விவசாயமும் பல்கலைக்கழகமும் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு அரசும் இணைந்து வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, இதோட டார்கெட் குரூப், இதை எப்படி விநியோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம புரிகிறதுக்கு இதை மாதிரி பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்க உரைகள் கிடைக்கும். அதில் எளிதாக செய்கிறதுக்கான பயிற்சி முறைகளும் அவங்க சொல்லித்தருவாங்க.
1: வாஸ்தவம் தான், நமக்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் நாம் தெரிஞ்சு பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது போல் பயிற்சிகள்லையும் தவறாமல் கலந்துக்கிட்டு இன்னும் பல விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்படுத்திக்கணும்.

0: செல்வி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீனும் வளர்ப்பு செய்யலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எந்த மாதிரியான மீன்களை வளர்க்கலாம்னு தெளிவு கிடைக்கல.
1: வள்ளி, உன்னோட சந்தேகத்துக்கும் பதில் இருக்கு புள்ள. அதோட எந்தெந்த பயிர்களோட வேற என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் அவங்க. விவரங்களை கேட்டுக்க புள்ள.
2: ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களான பயிர் உற்பத்தி, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்றவற்றை கூட்டாக நம்ம மேற்கொள்வது ஒருங்கிணைந்த பண்ணை முறையாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்யவும் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் வழிவகுக்குது.

தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணை ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, ஆடு வளர்ப்பை இணைக்கும் பொழுது கணிசமான லாபம் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடன் கறவை மாடுகள், கோழி வளர்ப்பை மேற்கொள்ளும் போது கூடுதல் வருவாய் கிடைப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர்களுடன் கால்நடைகள் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகளுக்கு பார்ப்போம். ஒரு பண்ணை தொழிலின் கழிவு அடுத்த பண்ணை தொழிலுக்கு இடுபொருளாக அமைகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி மூலம் நம்மளுக்கு வந்துட்டு வைக்கோல் கிடைக்குது. இது வந்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக விளங்குகிறது. மேலும் வைக்கோலானது காளான் வளர்ப்பு தொழிலுக்கு ஒரு இடுபொருளாக விளங்குது. இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை மற்றும் பயிர் வகைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உகந்த தீவனமாக அமைகிறது. கால்நடைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு உயிர் உரமாக விளங்குகிறது. அடுத்த நன்மை பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை மேற்கொள்ளும் போது, அதாவது நெற்பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே பயிர் வகை அல்லது நிலக்கடலை பயிரிடுவதால் மண்ணின் வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. வருடம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. இது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு இயற்கை வளம் மேம்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு நிலையத்தில் நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்படுகிறது. வேளாண் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளின் பொதுவான கூறுகள், அதாவது என்னென்ன தொழில்களை ஒருங்கிணைக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பயிர் உற்பத்தி. விவசாயிகள் உணவுப் பயிர்களான நெல், பயிர் வகைகளையும் கரும்பு, பருத்தி, நிலக்கடை போன்றவற்றையும் பயிரிடுகிறாங்க. இதோடு கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், தீவனச்சோளம், வேலி மசால், முயல் மசால் போன்றவற்றையும் விளைவிக்கின்றனர். இப்போ மானாவாரி நிலங்களில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பயிர்களான கம்பு, ராகி, சோளம், குதிரவாளி போன்றவை வந்து பயிரிடப்படுகிறது. இப்போ தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியை பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழமரங்கள், மரமரங்கள் மற்றும் மலர்கள் சாகுபடி பெரும்பாலும் ஒருங்கிணைந்த முறையில் பின்பற்றப்படுது. இப்போ கால்நடை ஒருங்கிணைப்பில் பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், வெண்பன்றிகள், கோழி வளர்ப்பு அடங்கும். கலப்பின மற்றும் நாட்டு மாடுகள் மூலம் நம்ம பால் பெறப்பட்டு நேரடியாகவும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்தும் வருமானம் ஈட்டப்படுகிறது. இப்போ தரிசு நிலங்களில் பார்த்திங்கன்னா செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது. அதிக சந்தை வாய்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாட்டுக்கோழிகள் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன. அதாவது கால்நடைகளிலிருந்து சத்துள்ள உணவுகளான பால், இறைச்சி மற்றும் முட்டை வந்து நமக்கு கிடைக்குது. கால்நடை மற்றும் கோழிகளின் எச்சம் மூலம் பயிர்களுக்கு தேவையான உரம், மண்புழு உரம் மற்றும் உயிர் வாயு அதாவது பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு மேற்கொள்வதன் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கிறது. மீன் குட்டைகளில் நன்னீர் மீன் இனங்களான ரோகு, கட்லா, புல்கெண்டை மீன்களும் நாட்டின மீன்களான திலேபியா, விரால் போன்றவையும் வளர்க்கப்படுது. பண்ணை குட்டைகளின் கரைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொட்டகை அமைத்து வாத்து அல்லது கோழிகள் வளர்ப்பது மூலமாக அதிக வருமானம் கிடைக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டு முறையில் நம்ம வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது நன்சை நிலங்களில் பார்த்திங்கன்னா அதாவது நீர் வசதி உள்ள இடங்களில் மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு ஒருங்கிணைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோடு வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, தோட்டக்கலை பயிர்கள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் அதிக லாபம் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்களுடன் ஒரு 5-6 கறவை மாடுகள், 10-12 பன்றி குட்டிகள், 100-200 நாட்டுக்கோழிகள், 1 ஏக்கரில் மீன் குட்டை மற்றும் அதன் வரப்பில் வாத்துகள், 2 மண்புழு உர தொட்டிகள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை நம்ம வந்து அமைக்கலாம். இவ்வாறு 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் 4-7 லட்சம் ரூபாய் நமக்கு முதலீடு தேவைப்படும். இப்போது கலப்பின கறவை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 6000 கிலோ பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பதன் மூலமாக நமக்கு 2 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது. 1 ஏக்கர் மீன் குட்டையில் சுமார் 1500-2000 கிலோ ரோகு, கட்லா, கெண்டை மீன் அறுவடை செய்வது மூலமாக நமக்கு வந்துட்டு 1.5-2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டுமல்லாமல் 200 நாட்டுக்கோழி மற்றும் வாத்துகள்லேருந்து பெறப்படும் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வருவாய் வந்து ஈட்ட முடியும். வளர்ந்த பன்றி குட்டிகளை 8 மாத வயதில் அதாவது 70-80 கிலோ அடைஞ்சவுடன் விற்பனை செய்வதன் மூலம்

0: ₹1,00,000 வருமானம் பெற முடியும். மேலும் 1 ஏக்கர் பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலம் சுமார் ₹1,00,000 வருவாய் ஈட்டலாம். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையை மேற்கொள்ளும் போது வருஷத்துக்கு 6-7 லட்சம் ரூபாய் வருமானம் பெற இயலும். அதாவது ஒவ்வொரு கறவை மாடும் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 1000-4000 கிலோ சாணமும் 3000-4000 லிட்டர் சிறுநீரும் கழிக்கின்றன. அதாவது மாடுகளின் கழிவிலிருந்து மண்புழு தயாரித்து விற்பனை செய்து கூடுதல் வருவாய் நம்ம வந்து ஈட்டலாம்.
1: கால்நடைகளை பயிர்களோட ஒருங்கிணைச்சு வளர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய பயன்களை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட எந்தெந்த மீன்களை குட்டை அமைச்சு வளர்க்கலாம்னு இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.

0: செல்வி, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்னது?
0: நீர் வசதி குறைவா இருக்கக்கூடிய நிலங்கள்லயும் ஒருங்கிணைந்த பண்ணையை செய்ய முடியுமா?
1: அதுக்கும் வழி இருக்கு வள்ளி. அது என்ன அப்படின்னும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட எதிர்கால வாய்ப்புகள் பத்தியும் தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க.
2: மானாவாரி நிலங்கள்ல, அதாவது நீர் வசதி குறைவான உள்ள இடங்கள்ல வேளாண் காடுகள் உருவாக்கி செம்மறியாடு அல்லது வெள்ளாடு வளர்ப்பை நம்ம வந்துட்டு மேற்கொள்ளலாம். ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா பழ மரங்களான மா, கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்றவற்றை பயிரிட்டு வருமானம் ஈட்டலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் பார்த்திங்கன்னா 40-50 செம்மறியாடு அல்லது வெள்ளாடுகளை மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறையில் பராமரிக்கலாம். இந்த ஆடுகளுக்கு தேவையான தீவன மரங்கள், அதாவது அகத்தி, சூபாபுல், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை, மல்பரி செடிகளை இந்த வேளாண் காடுகள் மாதிரியில் வளர்த்து இந்த ஆடுகளுக்கு பசுந்தீன தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்போ மரங்களுக்கு இடையே இடம் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் முயல் மசால், கொழுக்கட்டை புல் விதைகளை விதைத்து மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடுகளை மேய விடலாம். ஒவ்வொரு வளர்ந்த ஆடும் மாதத்திற்கு 100-120 கிலோ எச்சத்தை வெளியேற்றுகிறது. இந்த ஆட்டு எருவை ஒரு ஏக்கர் நந்தியின் மீன்கள் வளர்க்கும் குட்டை அமைத்து அதில் இடுவதன் மூலம் நுண்கிருமிகள் வளரும். இந்த நுண்கிருமிகளை மீன்களுக்கு உணவாக நம்ம அளிக்கலாம். மேலும் 20 சென்ட் நிலப்பரப்பில் காய்கறி பயிர்களான கத்தரி, வெண்டை, தக்காளி மற்றும் முருங்கை செடி சாகுபடி நம்ம வந்து செய்யலாம். ஆடுகளின் கழிவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு தயாரித்து விற்பனை செய்யலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா 400 நாட்டுக்கோழிகளை கொட்டையை மற்றும் மேய்ச்சல் முறையில் பராமரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட 20 வான்கோழி, 300 காடைகள் வளர்த்து விற்பனையும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் தேன் உற்பத்தி மற்றும் மண்புழு உர உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் 400,000 ரூபாய் நமக்கு வந்து முதலீடாக தேவைப்படுகிறது. இப்போது இந்த தரிசு நிலங்களில் எப்படி வந்து வருமானம் கிடைக்கிறதுங்கிற பார்க்கலாம். வருமானத்தை பொறுத்த மட்டும் 40-50 இளம் ஆட்டுக்குட்டிகளை, அதாவது 7-8 மாத வயதில் நம்ம விற்கும்போது நமக்கு வந்துட்டு குறைந்தது 2,00,000 ரூபாய் வருமானம் கிடைக்கிது. சுமார் 1,500-2,000 கிலோ நன்னீர் மீன்களை ஒரு ஏக்கரில் அறுவடை செய்து நம்ம விற்பனை செய்வதன் மூலம் 1.5-2,00,000 ரூபாய் வருமானம் பெறலாம். இப்போ 400 நாட்டுக்கோழியிலிருந்து 30,000-40,000 முட்டைகள் மற்றும் 500 கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்து விற்பதன் மூலம் சுமார் 100,000 ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப் பண்ணையில் காடை மற்றும் வான்கோழி வளர்க்குறோம். இதை விற்பனை செய்வதன் மூலமும் நமக்கு கணிசமான வருவாய் கிடைக்குது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தரிசு நிலங்களில் கால்நடை தொழில்களை ஒருங்கிணைத்து வளர்ப்பதன் மூலம் வருடந்தோறும் குறைந்தது 5-6,00,000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். இப்போது நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க

0: முடிகிறது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 20 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணை வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுது. ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின பிரிவில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அரசு 60-70% மானியம் வழங்குகிறது. மேலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக திகழும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வருகிற நிதியாண்டுகளில் இயற்கை வேளாண் தேசிய இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்புடன் பயிர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் சராசரி வருமானம் ஈட்டுவதற்காக 8,440 ஒருங்கிணைந்த பண்ணை முறை அலகுகள் வந்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 20,000 மண்புழு உரக்கூடங்கள் வருகிற ஆண்டுகளில் அமைக்கப்பட உள்ளன. வேளாண் மற்றும் கால்நடை பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் 100 மதிப்பு கூட்ட மையங்கள் இந்த ஆண்டில் அமைக்கப்பட உள்ளது. இது மட்டும் இல்லாமல் கைபேசி பயன்பாடுகள், சந்தை தகவல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் நம்ம வந்து மேம்படுத்த முடியும். வருகிற காலங்களில் ட்ரோன்களை கொண்டு கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் நோய் பரவல்களை கண்டறிதல், பயிர்களுக்கு மருந்து தெளித்தல் போன்றவை மேற்கொள்ளும் போது ஒருங்கிணைந்த பண்ணையம் கூடுதல் வலுப்பெறுகிறது. இது மட்டுமல்லாமல் விவசாய கூட்டமைப்பு நிறுவுதல், கூட்டு சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஊக்குவிக்க மிக்க பங்கு வகிக்கின்றன. பயிர்கழிவுகள் மற்றும் கால்நடை கோழி எச்சங்கள் மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றப்படுவதன் மூலம் மண்ணின் கரிம கார்பன் குவிப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தால் மேம்படுகிறது. வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் பங்கு ரொம்ப முக்கியமானது. நன்கு பராமரிக்கப்பட்டும் ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகளில் வேளாண் சுற்றுலா மேற்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் வழங்குகின்றன. எனவே வருகிற காலங்களில் விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் மேற்கொண்டு கணிசமான வருமானத்தை ஈட்டி வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எனக்கு இப்போ நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. இதனால் கிடைக்கிற நன்மைகளும் பலன்களும் எங்களுக்கும் கிடைக்கணும். இந்த விவரங்கள்லாம் என்னை தெரிஞ்சுக்க வச்சு எனக்கு நல்ல தெளிவை கொடுத்துட்டேன்.
2: இதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி முன்னேறினா எனக்கும் சந்தோஷம் தானே புள்ள.
1: இந்த வட்டமே மச்சானோட கலந்து பேசி ஒருங்கிணைந்த முறையில் விவசாயம் செய்யறதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடுறேன்.
2: வள்ளி, ஏதோ பஸ் வருது, என்ன பஸ்ன்னு பாரு.
1: நான் போக வேண்டிய பஸ் தான் செல்வி, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்ப்போம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8 மணி. நேரில் இனி கேட்கலாம். மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கிய சிறப்பு தொடர்.
1: This is Akashvani. In the special series,

இதுவரை மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கிய

சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:35. தொடர்கிறது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது விண்ணுக்கும் மண்ணுக்கும் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் அருண்மொழி, சித்ரா.

0: ಕೊಲೆಗಳು. நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை. நேரம் 8:42:55 நேர்களே, திரைசி தரும் அடுத்த பாடல் சாதன சர்க்கம் ஹரிகரன் குரல்களில் ரோஜா கூட்டம் படப்பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு சிசிர் கானல் உடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். புதுச்சேரி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில் நேரடியாக 2ஆம் ஆண்டுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்லசனை வென்று தமிழக வீரர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதிய சண்டிகர் மகாராஜா யாதவேந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 368 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து சுற்றுப்பயணங்களுக்கான இந்திய அணியின் 16 பேர் கொண்ட T20 சர்வதேச அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து 9:15க்கு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. தொடர்வது சங்கீத வானிலே. சங்கீத வானிலை தரும் முதல் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது பட பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும்

0: நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 9:36 நொடியாகிறது. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் SP பாலசுப்ரமணியம்.

நேரம் 9:43. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் கமலஹாசன் ஜானகி, படம் சிவப்பு ரோஜாக்கள்.

கண்கள் உறக்கத்தை தேடிச் சென்றாலும் உங்களை உறங்காமல் செய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. ஆம் நேர்லி, இது சங்கீத வானிலை. 9:48 பத்து நொடியாகிறது. இந்த இனிய நேரத்தில் அற்புதமான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக, கே ஜே யேசுதாஸ் குரலில் முள்ளும் மலரும் படப்பாடல்.

நேரம் 9:52 51 நொடியாகிறது. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசுபட பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

விடைபெற மனமில்லாமல் விடைபெற்று செல்கிறது சங்கீத வானிலை. சில நொடிகளில் டெல்லி அஞ்சல் தொடரும்.

நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்குக வேளாண்மையில் தொழிற்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் மசாலா குறித்து காத்தமுத்து கருத்துமுதுவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் பல்வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசைத்தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9 மணிக்கு அரங்கிசை திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதஸ்வர இசை திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சாமி தண்டபாணி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசி

0: வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம், 2:15 என்றும் இனியவை, 2:40 தாள தரங்கம். பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவிழில் வாசித்திருப்பது தாளம் ஆதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி ருக்குமணி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு விடியலை தேடி நாடகம், எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு, ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8 மணிக்கு மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சி. விதுஷி டாக்டர் மாண்டா சுதாராணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு வரும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi today chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the EAC discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. The Economic Advisory Council is an independent body that gives advice to the Government of India, specifically to the Prime Minister, on economic and related issues. Besides the EAC members, two principal secretaries to the Prime Minister, Dr. P.K. Mishra and Shaktikant Das, also attended the meeting. The centre has introduced standard pack sizes for edible oils under the legal metrology framework, bringing greater transparency and uniformity to the marketplace. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that under the revised rules, standard pack sizes have been prescribed for major edible oils, including palm oil, palmolin, soybean oil, sunflower oil, mustard oil, groundnut oil, sesame oil and rice bran oil. The approved pack sizes are 200 gram, 500 gram, 1 to 5 kilograms, 15 kilograms and 20 kilograms. The ministry said this will also help consumers make more informed and transparent purchasing decisions. It added that the initiative will benefit the edible oil industry by bringing greater uniformity in packaging practices.